ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 28 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 2 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் சுத்ததன்யாசி.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம் அதிகாரம் 8, அன்புடைமை குறள் எண் 8. குறள்: அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளித்தற்று. பொருள்: பாலை நிலத்தில் வறண்ட மரம் எப்படி தளிர்க்காதோ

அதுபோல அன்பில்லாமல் உயிர் வாழ்தல் என்பது இயலாத காரியம். குறளும் பொருளும் மீண்டும். குறள், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளித்தற்று. பொருள், பாலை நிலத்தில் வறண்ட மரம் எப்படி தளிர்க்காதோ அதுபோல அன்பில்லாமல் உயிர் வாழ்தல் என்பது இயலாத காரியம். குறளமுதம் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. பருவநிலை மாற்றத்தில் தனிநபர்களின் பங்களிப்பு குறித்து இயற்கை ஆர்வலர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ. வெர்டிகோ எனப்படும் தலைசுற்றல் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவோம். மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்த வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில் கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். பிளே கிரவுண்ட் தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம் முற்காலத்தில் ஆங்கிலத்தின் சிறப்பு குறித்து தீபா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு, இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர், நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம், கன்னியாகுமரி மாவட்டம் பாலக்கோடு பணவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு, நாகர்கோயில் வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகள்.

பத்து மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi will distribute more than 51,000 appointment letters to newly recruited youth in various government departments and organizations at the 20th Rozgar Mela today through video conferencing. Mr. Modi will also address the gathering on this occasion. This Rozgar Mela will be held at 45 locations across the country. The newly appointment candidates will be joining various ministries and departments of the Government of India, including Department of Revenue, Ministry of Railways, Ministry of Home Affairs, Ministry of Health and Family Welfare, Department of Financial Services, Ministry of Defence, among others. Prime Minister Narendra Modi will inaugurate the International Conference on the Future of Environment and Climate Dynamics today in New Delhi. The two-day conference is being organized by the National Green Tribunal. It will bring together environmental experts, judges of the Supreme Court and High Court, and district court judges. Secretaries of various ministries and senior government officials will also participate in this event. Representatives from state judicial academics, state legal services authorities, state expert appraisal committees, state environment impact assessment authorities, and state wetland authorities will attend the conference. It will also bring together eminent judges and judicial representatives from 17 countries. India and UAE have reaffirmed their commitment to continued cooperation and coordination in efforts to promote regional peace, security and stability. Prime Minister Narendra Modi received a telephone call from the President of the United Arab Emirates, Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders exchanged views on the developments in West Asia. They also discussed new measures to further deepen the India-UAE comprehensive strategic partnership, including in the areas of energy, defense, technology, investment and health. The UAE president conveyed warm greetings on the Prime Minister's birthday and congratulated him on India's successful BRICS presidency. India has expressed deep concern over the escalating security situation in the Red Sea region. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal condemned the attacks on Saudi Arabia's sovereign territory, including attacks targeting civilians and economic assets. He said India had also issued a statement following the attempted attack on the holy city of Makkah.
1: Such attacks, I need not elaborate or reiterate, they vitiate the regional security, they impact or undermine regional peace and security, and also threaten freedom of navigation through the Bab al-Mandeb. And obviously, for various reasons, this is totally unacceptable to us. We hope that there is early restoration of peace and stability in the region.
0: The first meeting of the Joint Parliamentary Committee on the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 was held in New Delhi yesterday. Chaired by Lok Sabha MP Sanjay Jaiswal, the committee was briefed by the representatives of the Ministry of Home Affairs on the provisions of the bill. Talking to the media, committee chairman Sanjay Jaiswal said the meeting was held in a cordial atmosphere and members raised several questions. Environment, Forest and Climate Change Minister Bhupendra Yadav held a high-level meeting with the Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath to review measures for improving air quality in 8 NCR-linked districts of the state. These include Noida, Hapur, Ghaziabad, Meerut, Bulandshahr and others. Talking to media about the meeting, the Environment Minister said the meeting discussed action plans to curb vehicular pollution, including measures concerning old vehicles, the new EV policy, electric buses, mandatory pollution certificates and aggregator vehicles. India has been ranked first in business climate among 40-plus global markets in the latest Business Climate Survey 2026 by the Swedish Chamber of Commerce in India. Commerce and Industry Minister Piyush Goyal shared this information in a social media post. And that is the end of this news bulletin.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10 ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனைப் போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே. நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடணுமே. புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றி சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளை சேர்த்து மன அமைதி கொள்ளணுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று தனது திருக்குறளில் கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் ஆறுவது சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. இராமாயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைப்பிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சாம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: நேரம் இப்போது 6:15. அருளிசை கேட்கும் நேரம் அது. கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

புத்தம்புது காலையில் அருளிசையில் சிறப்பு சிந்தனையோடு இன்றைய அருளிசை கேட்கலாம். பக்தி கடவுளின் அருள் என்பது வேண்டியதை பெறுவதற்கான வழி மட்டுமல்ல, கிடைத்ததை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனம். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது இறைவனின் அருளை உணர்வோம். துன்பத்தில் நாம் இறைவனை நினைப்பது பக்தி. இன்பம் வந்தால் இறைவனுக்கு நன்றி சொல்வது உயர்ந்த பக்தி என்ற உணர்வோடு மன அமைதியுடன் இந்த அருளிசை பாடல்களை பக்தியுடன் கேட்கலாம்.

ஒளித்தவந்த பாடலை பாடியது அஜ் சயத் அலி. நேரம் இப்போது 6:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

0: பள்ளிக்கட்டு
1: சபரிமலைக்கு
0: கல்லும் முள்ளும்
1: காலுக்கு மெத்தை
0: சுவாமியே
1: ஐயப்போ
0: சுவாமி சரணம்
1: ஐயப்ப சரணம்

0: நேரம் இப்போது 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்கிருமிகளை கட்டுப்படுத்தி விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். போதிய வடிகால் வசதி வழங்குதல் வேண்டும்.

உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். தோட்டக்கலை குறிப்பிட்ட ஆலோசனை. கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்போரியோசிலியம் லிலாசினம் 5 கிலோ என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா அஸ்பரல்லம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 500 கிராம் இடலாம். பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 1 கிராம் அல்லது காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3வது கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மின்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படவுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது பருவநிலை மாற்றத்தில் தனி மனிதர்களின் பங்களிப்பு இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
2: பருவநிலை மாற்றத்திற்கும் தனி மனித பங்களிப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. தனி மனிதராகிய நாம் வந்து நம்ம வீட்டில இருந்தே இந்த வந்து வெப்பநிலை பருவநிலை மாற்றத்தை வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாம், புவியினுடைய வெப்பத்தை வந்து எப்படியெல்லாம் குறைக்கலாங்கிறத நம்ம தனி வீடுகளிலிருந்தே இதை வந்து ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு நம்மளுடைய வீடுகளில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவு, எந்த அளவுக்கு வந்து நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ இதுவெல்லாம் வந்து மின்சாரம் அப்படிங்கிறது வந்து புதுப்பிக்க முடியாத ஒரு எரிசக்தி, அதாவது நான் ரினியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சில விஷயங்களை வந்து நம்ம வந்து புதுப்பிச்சுக்கலாம், சில ஆற்றல்களை நம்மளால் புதுப்பிக்கவே முடியாது. மின்சாரம் வந்து ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு அவ்வளோதான், அதை வந்து புதுப்பிக்க முடியாது, அது செலவாகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நான் ரினியூபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய எரிசக்திகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோலாக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், மற்ற மின்சார பயன்பாடு வாகனங்கள்லாம் இப்போ அதிகமாகிருச்சு. பெட்ரோல் இப்போ டீசல் போன்ற எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு பதிலாக இப்போ வந்து மின்சாரத்தினால பேட்டரி வாகனங்கள் நிறைய அதிகமாயிருக்கு. இந்த மாதிரியான பயன்பாடுகளை வந்து அரசாங்கம் வந்து ஊக்குவிக்குது. இந்த மாதிரியான வாகனங்கள் வாங்கும் பொழுது அவர்களுக்கான வரி விலக்கு, அதாவது குறைந்த வரி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவங்க அரசு வந்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அளித்து. இப்போ இந்த புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி, புதுப்பிக்க இயலாத எரிசக்தி அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப அக்கறையாக பயன்படுத்தணும். இந்த புதுப்பிக்க இயலாத எரிசக்திகளை வந்து நம்ம வந்து மிக குறைவான அளவில் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய எரிசக்தியாக தான் நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். நம்மகிட்ட காசு இருக்கு அப்படிங்கறக்காக நம்ம வந்து நிறைய இயற்கை வளங்களை வந்து நம்ம வந்து இந்த புதுப்பிக்க இல்லாத எரிசக்தியை வந்து வீணடிச்சிடக்கூடாது. அதே போல இயற்கை வளங்களை வந்து பாதுகாக்கிறதுல வந்து நமக்கு ஒரு மிக மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கு. மக்கள் தொகை வந்து வருடம் வருடம் பெருகிக்கிட்டே தான் போகுது. அந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரியான உணவு உற்பத்தி, அவர்கள் வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள் உற்பத்தி, மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா இயற்கை வளங்களுக்குமான ஒரு சக்திகளை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான் போறோம். நாளுக்கு நாள் தேவைகளும் அதிகமாயிட்டே இருக்குது. மக்கள் தொகையும் வந்து மற்ற நாடுகளை விட நம்ம நாடுதான் வந்து அதிக மக்கள் தொகையில வந்து மிக முக்கியமான முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இத்தனை மக்களுக்குமான உணவு, உடை, அடிப்படை தேவைகள் இவற்றை எல்லாமே வந்து பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறதுனால இந்த இயற்கை வளங்களை வந்து மிக முக்கியமாக நம்ம பாதுகாக்கணும். இப்ப இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நம்ம வந்து பாதுகாத்து அதை வந்து கவனமா நம்ம வந்து எடுத்துக்கல அப்படின்னா எதிர்கால சந்ததியினருக்கு வந்து இந்த இயற்கை வளங்கள் வந்து கிடைக்காமலே போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வாகனம் இருக்கும், ஆனால் அந்த வாகனத்திற்கு போடக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் ஆகிய அந்த எரிசக்தி பொருட்கள் வந்து கிடைக்காமலே போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஏற்படலாம். இப்ப நிறைய பெட்ரோல் நிலையங்கள்ல பாத்தீங்கன்னா எத்தனால் கலந்த பெட்ரோல் தான் விநியோகிக்கிறாங்க. அதை அரசே வந்து ஒத்துக்குது. அரசே வந்து E20, E60, E80 அப்படின்னா அந்த எத்தனால் 80% இருக்கக்கூடிய எரிபொருள்களை கூட இப்ப பயன்படுத்துறாங்க. இது அரசே ஒத்துக்குது. இந்த மாதிரி எத்தனால் கலப்பணங்கள் வந்து செய்யதாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இதெல்லாம் வந்து புதுப்பிக்க இயலாத எரிசக்தி, நான் ரினியூபிள் எனர்ஜி. காற்றுல மின்சாரம் தயாரிக்கிறாங்க, அது வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு எரிசக்தி. இப்போ அதே போல அனல் மின் நிலையம்னு சொல்றாங்க, நிலக்கரியை வந்து எரிச்சு அதில் கிடைக்கக்கூடிய வெப்பத்துல அந்த வெப்ப ஆற்றலை வந்து மின்னாற்றலா மாற்ற விஷயங்கள் பண்றாங்க. அதே போல சோலார், சூரிய எரிசக்தி, சூரிய ஒளியினுடைய அந்த வெளிச்ச ஆற்றலை, அந்த வெளிச்ச ஆற்றலை வந்து மின்சார ஆற்றலாகவும் மாற்றக்கூடிய அந்த மாதிரியான சில விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல காற்றாலை, சோலார், கடல் அலைகளை அந்த நீர் நிலைகளுக்கக்கூடிய அந்த நீர் வரத்தை வந்து டேம் மாதிரி கட்டி அந்த நீர் ஓடக்கூடிய அந்த வேகத்தை அந்த இயக்க ஆற்றலை மின்சார ஆற்றலாகவும் மாற்றுறாங்க. ஸோ இவைகளெல்லாம் வந்து ஓரளவுக்கு புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி. புதுப்பிக்கவே முடியாத எரிசக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ரோலை சொல்லலாம், மின்சாரத்தை சொல்லலாம். ஸோ ஒரு தடவை இதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அவ்வளோதான், அதை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. ஸோ ஆகையினால் நம்ம வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய சூரிய எரிசக்தி, அதே போல் நீர்நிலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மின்சார சக்தி, இந்த மாதிரி புதுப்பிக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் நம்ம வந்து அதிகப்படியாக வந்து ஊக்குவிக்கணும். இது அது சார்ந்த தொழில்கள், அது சார்ந்த பொருளாதாரத்தை வந்து சிறப்பிக்கிற வகையில் வந்து நம்ம வந்து நிறைய திட்டங்கள், நிறைய பயன்பாடு பாலிசிகளெல்லாம் வந்து நம்ம வந்து வந்து வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை பருவநிலை மாற்றத்தில் தனி மனிதர்களின் பங்களிப்பு இது குறித்து தகவல்களை வழங்கினார் கோத்தகிரி பகுதியை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் ஆர் கண்ணன் அவர்கள்.
3: நேரம் இப்போது 7 மணி.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
5: வெட்டிகோ எனப்படும் தலைசுற்றல் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
6: இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைசுற்றல் அப்படின்ற ஒரு விஷயம். தலைசுற்றல் வந்து பாத்தீங்க ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது, நம்மளால நிக்க முடியாது, நடக்க முடியாது. இதெல்லாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்ப்போம். நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரைன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மைக்ரைன் வந்து ரத்த குழாய் சம்மந்தப்பட்ட ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வருது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது அடிப்பட்ட ரெட் பிளட் கார்பசல்ஸ் ரத்த சிவப்பணுக்களில் அடிபட்டிருக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது திரும்பி லிவருக்கு வரும். பொதுவாக வந்து அது மண்ணீரலில் போய் அது டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸ்ப்ளீனில் போய் டெஸ்ட்ராய் ஆகிறது தான் ரெட் பிளட் கார்பசல்ஸோட ஒரு இது. ஒரு குறிப்பிட்ட வயசு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அது போய் டெஸ்ட்ராய் ஆயிடணும். இப்படி ஆகாமல் சிலது வந்து உடம்புல ஏற்படுற வளர்ச்சிதை மாற்றங்கள்னால அடிப்பட்டது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா லிவருக்கு வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா பித்தப்பையில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதை அப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்னாகுனா அந்த பித்தப்பைக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது மூலமாக வந்து நமக்கு ஒரு தலைவலி தலை சுற்றல் வரும். நான் வாந்தி எடுத்தேன் பித்தமாக வந்துச்சும்பாங்க. ஸோ இதுதான் அந்த விஷயம். இதனால் வர ஒரு தலைவலி தலை சுற்றல் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. வெர்டிகோன்னா பாடியில் இருக்கிற பேலன்ஸ் வந்து மாறும். எப்படி மாறும் அப்படின்னா காதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஏரியா இருக்குது, இன்னர் இயர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு அரை சந்திர வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, செமி லூனார் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நிலாவை வந்து ஒரு பாதியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த செமி லூனார் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு லிக்விட் இருக்கும், ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பிஹெச் லெவல் இருக்குது, ஒரு ப்ரெஷர் லெவல் இருக்குது. அதில் மாற்றம் ஏற்படும் போது நமக்கு தலை சுத்தல் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கண்டிஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிறுமூலையில் அடிபட்டிருக்கிறவங்களுக்கு வந்து தலை சுற்று. இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்குற கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கழுத்தில் பிரச்சனை இருந்தால் தலை சுத்தல் இருக்கும். நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா தலை சுத்தல் வந்து பெருசாக ஒரு பிரச்சனையாக சொல்கிற மாதிரி இருக்காது, ஆனால் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு தலை சுத்தல் இருக்கும். ஏதாவது ஒரு சப்போர்ட்டை தேடிகிட்டே இருப்பாங்க. இப்போ பெரிய பெரிய மால் மாதிரி ஒரு ஏரியாவில் போய் நின்ட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே கீழே பார்க்க முடியாது. அப்படியே தலை சுத்தம் டக்குட்டு எதாவது பிடிச்சிட்டிங்கன்னு தோணும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன ஆகுதுன்றது தெரியாது. அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங் கண்டிப்பாக வரும். அது வந்து கழுத்துனால இருக்குது. ஏன் கழுத்துனால இருக்குது அப்படின்னா இந்த கழுத்தோட அந்த பொசிஷனை வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணலன்னா கழுத்து ரொம்ப குனிஞ்சு வச்சுக்கிறது, கழுத்து எப்படியே முன்னாடி தூக்கி இப்படி வச்சுக்கிறது, அந்த தாடை வந்து முன்னாடி இருக்கும். நிறைய பேருக்கு நான் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த காது வந்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். இதுதான் நார்மல் அலைன்மெண்ட் பாடியில். காது வந்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், ஷோல்டரோட மிடிலுக்கு நேராக காது இருக்கணும். இப்போ இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு அப்படி கிடையாது. காது வந்து நல்லா முன்னாடி வந்துடுச்சு, அப்போ அந்த தாடை வந்து இன்னும் இப்படி இருக்குது, இன்னும் மேலே முன்னாடி வந்து நிற்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா நாளடைவில் இந்த தலை சுத்தல் பிரச்சனை, கழுத்தில் இருக்கிற அந்த தசைகளோட அந்த இறுக்கத்தினால அந்த எலும்புகளோட பொசிஷன் மாறுறதுனால உங்களுக்கு வரலாம். தேங்க்யூ.
5: வெட்டிகோ எனப்படும் தலைசுற்றல் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நேரம் இப்போது 7:04. நேர்கள் இணைவிற்கு இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகு

அனுபவங்கள் குறித்த கன்னியாகுமரி மாவட்டம் பாலக்கோடு பணவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் ஆகியவை இடம்பெறும். படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

0: ஒலித்த பாடல் குஷி படத்திற்காக ஒலித்தது அப்துல் வஹிப் பாடியதை கேட்டோம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சவி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் அப்படின்றது, அந்த ஆக்ட் வந்துட்டு 2017 வந்துட்டு அந்த ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் எப்படின்னா, இப்ப தமிழ்ல அதை சொல்லணும்னா மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் 2017. அந்த ஆக்டுக்கு வந்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் ஏன் இந்த ஆக்டை வந்துட்டு பிக் பண்ண அப்படின்னா, செக்ஷன் 2 ஆஃப் ஆர் சப் கிளாஸ் ஆர் என்ன சொல்றதுன்னா மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மென்டல் ஹெல்த்னா, இப்போ நம்ம டாக்டர்கிட்ட நார்மலாக வந்துட்டு ஒரு ஊண்டா இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு விழுந்துட்டோம், இல்லை ஏதாச்சும் நமக்கு சிக்காக இருந்தோம்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் எம்எஸ் படித்தவங்களோ இல்லை எம்டிஓவோ இல்லை எம்பிபிஎஸ்ஸோ இல்லை ஏதாவது நார்மல் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம டாக்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்வோம். ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்துட்டு நமக்கு மென்டலி நம்ம ரொம்ப இதாக இருக்கோம், டிப்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, அதுக்குண்டான ஸ்பெஷலைஸ்டு பர்சனுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் வேற யாரும் கிடையாது சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சைக்காட்டிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அவங்க சஜஷனும் கொடுப்பாங்க, அதுக்குண்டான ப்ரிகாஷனரி அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ்னும் சொல்லிக்கலாம், இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து கேதர் பண்ணிக்கலாம். இந்தந்த மாதிரி இருந்தனா உங்களுக்கு வந்துட்டு இந்த மென்டல் இல்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கியூர் பண்ண முடியும், நீங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்க மென்டல் இல்னஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சைக்காட்டிஸ்ட் எப்படின்னா, அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். எதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா அந்த ஸ்டேட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்டேட் அத்தாரிட்டி மூலியமாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த சில பேர் வந்துட்டு அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டுக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிஜி பண்ணுவாங்க, அதுலேயே வந்துட்டு பிஜியில் வந்து ஆயுர்வேதாவாக இருக்கலாம், இல்லை ஹோமியோபத்தியாக இருக்கலாம், இல்லை யுனானியாக இருக்கலாம், இல்லை பிஜின் சித்தா இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டையும் வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், பட் ரெஃபர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு விட முக்கியமான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஒரு சைக்காட்டிஸ்ட் அதாவது மனநல மருத்துவர் அவங்கள்ட்ட போய் நாம் ஒன்ஸ் செக் பண்ணுறது ஃபார் பெட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு மென்டல் இல்னஸ் இதுதான் வந்துட்டு செக்ஷன் 2 சப் கிளாஸ் எஸ். மென்டல் இல்னஸ்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மென்டல் இல்னஸ் அப்படின்னா சப்ஸ்டான்ஷியல் டிஸார்டர், அதாவது இப்போ நம்ம லாங் யூஸ்வலாக நம்ம ஒரு ஹியூமனாக நம்ம யோசிப்போம், நிறைய காமெடி பண்ணுவோம், வாட்ச் பண்ணுவோம், என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணணுமோ எல்லாமே இட்ஸ் அ நார்மல் காமன் திங். ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கிறது எல்லாமே நார்மலாக நம்ம பிஹேவ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒன்ஸ் அது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சு, இல்லை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கம்மியாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ திங்கிங் ஓகே, அதுவும் ஓவர் திங்கிங், ஓவர் டூ திங்கிங் அப்படியெல்லாம் இருந்துச்சுனாலுமே வந்துட்டு இது வந்துட்டு ஓவர் திங்கிங் அப்படின்ற அந்த ஒரு இதில் மென்டல் இல்னஸில் தான் வருது. நெக்ஸ்ட் இந்த சொல்லுவாங்க இல்லையா மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்குவாங்க, வாட் இஸ் தட்? நமக்கு நல்லாவே தெரியும் மூட் ஸ்விங்னா வந்துட்டு டவுனாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை வந்துட்டு ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும், இல்லை வந்துட்டு ஒரு ஃப்ளைங் மோட்ல இருப்போம், இல்லை டக்குன்னு வந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டு டக்குன்னு சேடாகும், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆஃபனாக எனக்கு வந்துட்டு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, ஆஃபனாக வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சுனாலும் வந்துட்டு அது வந்துட்டு மென்டல் ஹெல்னஸ் தான். நெக்ஸ்ட் இந்த பெர்செப்ஷன் பிஹேவியர், ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பிஹேவ் பண்ணுறது விட வியர்டாக இல்லை அவங்க வந்துட்டு நார்மலாக பிஹேவ் பண்ணலை அப்படின்னு நம்ம தோணுச்சுனாலுமே இது எல்லாமே வந்துட்டு இந்த மென்டல் இல்னஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் வரும்.
1: சட்டம் அறிவோம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்ட சேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுகளை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின்போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள்.
0: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தி நகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜா பட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்போது 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. குட் மார்னிங் நில்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

இன்றைய குட் மார்னிங் நில்கிரீஸ் நிகழ்ச்சியில ஒரு சிறிய சிறப்பான ஒரு சிந்தனையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். புத்தம் புது காலையில் ஒரு சிறப்பு சிந்தனை. அதாவது இப்போ வந்து மழை பெய்ந்த மழை அடிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதாவது நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கைன்னு சொன்னால் சிறப்பாக வந்து என்ன நம்ம செய்யணும். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான், இருந்தாலுமே உங்களுடைய நினைவிற்கு உங்களுடைய ஞாபகத்திற்கு மழையை பற்றி நாம் வந்து ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மழைக்கால ஆபத்துகளை வந்து நம்ம வந்து அலட்சியம் செய்யக்கூடாது. முன்கூட்டியே நல்ல தயாரிப்பு, விழிப்புணர்வு, பொறுமையான செயல்பாடு இவை அனைத்தும் வந்து மழைக்கால பாதுகாப்பின் முக்கிய தூண்களாக நாம் வந்து எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைக்கணும்.

மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா நம்ம உடல் நிலத்தில் நலத்தில் வந்து அதிக கவனம் வந்து நம்ம செலுத்தணும்னு சொல்லலாம். குடிநீரை வந்து சுத்தமாகவும் வந்து பாதுகாப்பாகவும் வைத்திருக்க வேண்டிய அவசியம் வந்து முக்கியமாக இருக்கணும். உணவை வந்து மூடி வைத்து ஈரப்பதம் காரணமாக கெட்டு போகாமல் உணவை வந்து மூடி வச்சு சுத்தமாக வந்து பராமரிக்கணும், சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா மழைக்கு பிறகு வந்து நீரில் வந்து கொசுக்கள் வந்து பெருகக்கூடும், தேங்கும் என்பதால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ வந்து நம்ம அந்த தேக்கங்களை வந்து அகற்றி சுத்தப்படுத்தணும், ஓகேங்களா? அப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கைகளை அடிக்கடி வந்து சோப்பால் வந்து கழுவி நம் கைகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். சுகாதார பழக்கங்களை வந்து தொடர்ந்து வந்து நம்ம மழைக்காலங்களில் வந்து கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்ட நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து ஒரு அருமையான பாடல் ஒன்றை கேட்டுட்டு தொடர்ந்து இணையலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: FM 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

நேரம் இப்போது 7:33 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் நீல்கிரிஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அதாவது இன்னைக்கு மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பத்தி அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனாலும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் நினைவிற்கு ஒரு முறை அப்படியே ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம். அதாவது மழைக்காலங்களில் வாகனம் ஓட்டும் போது வேகத்தை குறைத்து மற்ற வாகனங்களுடன் போதிய இடைவெளி வந்து நம்ம விட்டு வந்து செல்றது ரொம்ப நல்லது. மழையால் வந்து சாலைகள் வந்து தெளிவாக தெரியாம இருக்கும் சில சமயங்கள்ல. அப்ப வந்து அந்த பயணத்தை வந்து நம்ம தாமதப்படுத்தி கொஞ்சம் போகிறது, பொறுமையா போகிறது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீர் அதிகமாக தேங்கி இருக்கிற சாலைகளில் பார்த்தீங்கன்னா வாகனத்தை வந்து நம்ம வந்து செலுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படின்னு யோசிக்கணும். நீரினுடைய ஆழம் வந்து நமக்கு வந்து சில சமயங்களில் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் அடுத்து இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக வந்து அணிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து வழுக்கும் சாலை ஓரங்களில் வந்து கூடுதலாக கவனத்துடன் வந்து செல்வது வந்து மிக மிக நல்லதுன்னு சொல்லி உங்கள் நினைவுக்கு நாங்கள் வந்து நினைவுபடுத்துகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து பள்ளிகளில் வந்து காலாண்டு தேர்வு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் மாணவர்கள் வந்து இந்த மழைக்காலங்களில் வந்து எப்படி வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பு ஒரு சிந்தனையாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் வந்து பெறுறது வந்து ரொம்ப முக்கியம்தான், ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை கூட. ஆனால் வந்து அதை விட வந்து ரொம்ப முக்கியம் வந்து பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று பாதுகாப்பாக நம்ம வந்து வீடு திரும்புவது வந்து மிக மிக ஒரு முக்கியம்னு சொல்லிக்கலாம். மழைக்காலத்தில் வந்து கவனம் பொறுமை இது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம், சிறந்த பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லிக்கலாம்.

ஒழித்த அந்த பாடல் ஜெயிலர் படத்திற்காக ஷில்பா பாடியது அனிருத் ரவிச்சந்திரோட இசையமைப்பில். நேரம் இப்போது 7:38.

கவனம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: இந்தியா வந்த ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்றது. முதல் 2 போட்டியில் வென்ற இந்தியா 2-0 என ஏற்கனவே தொடரை கைப்பற்றியது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் 3வது கடைசி போட்டி நடந்தது. இந்தியா 11 அணியில் வைபவ் சூரியவன்சினிக்கு இடம் கிடைக்கவில்லை. வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷ்தீப் சிங்கிற்கு பதிலாக யாஷ் தாகூர் இடம் பெற்றார். டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஜோடி சூப்பர் துவக்கம் கொடுத்தது. உமர் சாய் வீசிய முதல் ஓவரில் 2 சிக்சர் அடித்த அபிஷேக் பருக்கி வீசிய 2வது ஓவரில் 2 சிக்சர் 2 பவுண்டரி விளாசினார். மறுமுனையில் அசத்திய சஞ்சு சாம்சன் 5வது ஓவரில் வரிசையாக 2 சிக்சர் பறக்கவிட்டார். இந்த ஓவரில் அபிஷேக் 2 சிக்சர் 1 பவுண்டரி விளாச 29 ரன் கிடைத்தது. அதிரடியாக ஆடிய அபிஷேக் 30 பந்தில் 11 சிக்சர் 9 பவுண்டரி சதத்தை பதிவு செய்தார். முதல் விக்கெட்டுக்கு 142 ரன் சேர்த்த போது ரஷித் கான் சூழலில் அபிஷேக் ஆட்டமிழந்தார். இவர் 34 பந்தில் 108 ரன் எடுத்திருந்தார். இதில் 11 சிக்சர் 9 பவுண்டரி அடங்கும். திலக் வர்மா 2 ரன்களில் அவுட் ஆனார். சஞ்சு சாம்சன் 50 ரன்னில் அவுட் ஆனார். சிவம் துபே 16 ரன்களில் வெளியேற இஷான் கிஷான் 10 ரன்களில் வெளியேறினார். நிதிஷ்குமார் ரெட்டி 1 ரன்களில் வெளியேற கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 29 ரன் அடித்தார். இந்திய அணி 20 ஓவர்களில் 221 7 விக்கெட் என்ற நிலையில் இருந்தது. அக்சர் பட்டேல் 5 ரன்களில் அவுட் ஆகாமல் இருந்தார். கடின இலக்கை விரட்டிய ஆப்கானிஸ்தான் அணி 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆல் அவுட் ஆனது. கேப்டன் இப்ராஹிம் ஜத்ரான் 25 ரன்களும் உமர் சாய் 17 ரன்களும் ஹுர்பாஸ் 15 ரன்களும் அடித்தனர். இந்தியா சார்பில் நிதிஷ்குமார் ரெட்டி ரவி பிஷ்னோய் தலா 3 விக்கெட் கைப்பற்றினர். சர்வதேச T20 அரங்கில் அதிவேக சதம் விளாசிய டெஸ்ட் அந்தஸ்து பெற்ற அணிகளின் வீரர்களுக்கான பட்டியலில் முதலிடம் பிடித்தார் அபிஷேக். இவர் 30 பந்தில் இம்மைல் கையில் எட்டினார். இதற்கு முன் ஜிம்பாபேவின் சிக்கந்தர் ராசா தென்னாப்பிரிக்காவின் ஆலன் தலா 33 பந்தில் சதம் அடித்திருந்தனர். சர்வதேச T20 அரங்கில் அதிவேக சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் 3வது இடம் பிடித்தார் அபிஷேக். முதல் 2 இடங்களில் எஸ்தோனியாவின் சாஹில் கவுகான், துருக்கியின் முகமது ஃபஹாத் ஆகியோர் உள்ளனர். சர்வதேச T20 அரங்கில் அதிவேக சதம் விளாசிய இந்திய வீரர்கள் வரிசையில் ரோஹித் சர்மாவை முந்தினார் அபிஷேக். ஒட்டுமொத்த T20 அரங்கில் 9000 ரன்னை எட்டினார் சஞ்சு சாம்சன். இதுவரை 351 போட்டியில் 8 சதம், 56 அரை சதம் உட்பட 9027 ரன் குவித்துள்ளார்.
1: हम 2 किलोमीटर ज्यादा भागेंगे।

இந்திய டென்னிஸ் வீரர் தக்ஷினேஸ்வர் டேவிஸ் கோப்பை தொடரில் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்திய இவர் இந்தியா டென்னிஸின் புதிய ஹீரோ ஆகியுள்ளார். தற்போது தென்கொரியாவின் இன்று துவங்கும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் பைனலுக்கான தகுதி சுற்றின் ரவுண்ட் இரண்டில் களமிறங்கும் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார். சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் ஒற்றையர் பிரிவில் 367 இடத்தில் உள்ள தக்ஷினேஸ்வர் கூறியது, டென்னிஸ் அரங்கில் நடப்பு ஆண்டு இறுதிக்குள் எப்படியும் 250 இடத்திற்கு வந்துவிட வேண்டும். இதுதான் எனது உடனடி இலக்கு. அடுத்து டாப் 50 பட்டியலில் இடம்பெற வேண்டும். இது எனது நீண்டகால லட்சியம். டேவிஸ் கோப்பை தொடரில் கடந்த முறை போல மீண்டும் நான் சாதிக்க வேண்டும் என விரும்புகிறேன். என்னால் முடியும் என நானும் நம்புகிறேன். ஆனால் இதை செய்து முடிக்க சிறந்த அணி தேவை. இதனால் தென்கொரியா அணிக்கு எதிராக வெற்றி பெற ஒரு அணியாக தயாராகி வருகிறோம்.

கவனம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: அறிவோம் பகிர்வோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் முற்காலத்தில் ஆங்கிலத்தின் சிறப்பு பகுதி 1 குறித்து ஆங்கில ஆசிரியர் என் தீபா அவர்கள் வழங்கும் கருத்துக்கள்.

0: இடம்பெற கேட்கலாம்.
1: ஆங்கிள்ஸ் இனத்தவர்கள் இங்கிலாந்து என்னும் பகுதியில் இருந்தே வந்தனர். இவர்கள் பேசிய மொழி இங்கிலீஷ் எனும் ஜெர்மேனிய மொழியாகும். இப்பெயர்களை இன்று மருவி இங்கிலாந்து இங்கிலீஷ் என்றானது. த ஆங்கிள்ஸ் கேம் ஃப்ரம் இங்கிலாந்து அண்ட் தியர் லாங்குவேஜ் வாஸ் கால்ட் இங்கிலீஷ் ஃப்ரம் விச் த வேர்ட்ஸ் இங்கிலாந்து அண்ட் இங்கிலீஷ் ஆர் டிரைவ்ட். தற்போது இங்கிலாந்தின் பல ஊர்களின் பெயர்கள் ஆங்கிலோ சாக்சன் வழங்கிய பெயர்கள் ஆகும். அவற்றை ஆங்கிலோ சாக்சன் சொற்கள் என்றும் சிலர் அழைப்பர். ஆங்கிலோ சாக்சன் இனத்தவர்களும் பல கடவுள் வழிபாட்டு முறையை கொண்டவர்களாகவே இருந்தனர். கிபி 595 ரோமபுரியில் இருந்து போப் ஆண்டவர் அவர்களால் செயிண்ட் அகஸ்டின் என்பவர் தலைமையில் அனுப்பப்பட்ட மிஷினரிகளின் வருகையினை ஏற்று இங்கிலாந்தின் கென்ட் பகுதியின் ஆங்கிலோ சாக்சன் அரசரான கிங் எத்தல்பர்ட் ஆஃப் கென்ட் கிறிஸ்தவ மதத்தை தழுவினார். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கிய அவர் மக்களையும் கிறிஸ்தவ மதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து முழுவதும் படிப்படியாக கிறிஸ்தவம் வேரூண்ட தொடங்கியது. கிறிஸ்தவ மத பிரச்சாரம் மற்றும் பைபிள் கல்வி போன்றவற்றால் மேலும் பல லத்தீன மற்றும் கிரேக்க சொற்கள் பழைய ஆங்கிலத்தில் சேர்ந்து கொண்டன. எடுத்துக்காட்டாக ஸ்ட்ரீட், கிச்சன், கெட்டில், கப், சீஸ், வைன், ஏஞ்சல், பிஷப், மார்ட்டிர், கேண்டில். இம்மூன்று மொழி குடும்பத்தினரும் பேசியது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மொழிகள் என்பது மொழி வல்லுநர்களின் கருத்து. இம்மொழிகளில் இருந்து வளர்ச்சி பெற்ற மொழியே பழைய ஆங்கிலம் என்று அழைக்கப்படுகின்றது. இருப்பினும் அக்காலத்தில் பேசப்பட்ட ஆங்கிலத்தின் உச்சரிப்பு மற்றும் பேச்சு வழக்கு இன்றைய தாய்மொழி ஆங்கிலேயர்களுக்கே புரிந்து கொள்ள முடியாத அளவில் வேறுபட்டதாகும். அதனால் அதனை பழைய ஆங்கிலம் ஓல்ட் இங்கிலீஷ் என்கின்றனர். இக்கால பகுதியில் மேலும் இரண்டு மொழிகளின் சொற்கள் பழைய ஆங்கிலத்தில் கலந்தன. வைக்கிங் கிபி 793 ஆங்கிலோ சாக்சன் கட்டுப்பாட்டில் இருந்த இங்கிலாந்தை டென்மார்க், ஸ்வீடன் மற்றும் நார்வே பகுதிகளில் இருந்து வந்த இன குழுமத்தினர் தாக்க தொடங்கினர். இவர்களை வைக்கிங் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆங்கிலோ சாக்சன் எதிர்த்தாக்குதல் தொடுத்த போதும் அவர்களது தாக்குதல் இடைவிடாது தொடர்ந்த வண்ணமே இருந்தன. கிபி 793 இருந்து கிபி 1066 வரை இத்தாக்குதலால் இங்கிலாந்தின் சில பகுதிகளும் சில தீவுகளும் அவர்களது வசமானது. அத்துடன் ஸ்காட்லாண்டின் கரையோர பகுதிகளும் அயர்லாண்டின் சில பகுதிகளும் கூட அவர்களது வசமானது. இவர்கள் பேசிய மொழிகள் பழைய நார்ஸ் ஓல்ட் நார்ஸ் மற்றும் டானிஷ் என்றழைக்கப்படும் வட ஜெர்மேனிய மொழிகளாகும். ஏற்கனவே பிரிட்டானியாவை வாழ்விடமாக கொண்ட ஆங்கிலோ சாக்சன் இனத்தவரும் வைக்கிங் மக்களது பேச்சு மொழிகளுக்கு இடையே வேறுபாடு இருந்தாலும் அநேகமான வேர் சொற்கள் ஒரே மாதிரியானதாகவே இருந்தன. இவர்கள் பேசிய பழைய நார்ஸ் மற்றும் டானிஷ் மொழி சொற்களும் அதிகளவில் பழைய ஆங்கிலத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக ஸ்கை, எக், கேக், ஸ்கின், லெக், விண்டோ, ஹஸ்பண்ட், ஃபெலோ, ஸ்கில், ஆங்கர், ஃபிளாட், ஆட், அக்லி, கெட், கிவ், டேக், ரேஸ், கால், டை, தே, தேயர், போத், ஹிட், லா, லெக், சேம். இவர்கள் கைப்பற்றி வசித்த பகுதிகளுக்கு அவர்கள் வழங்கிய பெயர்களும் தற்போது இங்கிலாந்தில் புழக்கத்தில் உள்ளன. குறிப்பாக பை பின்னொட்டுடன் உள்ள பெயர்கள் அவர்களால் வழங்கப்பட்டவைகளாகும். எடுத்துக்காட்டாக டெர்பி, ரக்பி, விட்பி, செல்பி, கிரிம்ஸ்பி போன்ற கிராமங்களின் பெயர்கள் பை என்றால் அவர்கள் மொழியில் கிராமம் ஆகும். பண்ணை, ஃபார்ம் என்னும் பின்னொட்டுடன் வழங்கப்பட்ட பெயர்கள் ஸ்கன்தார்ப், கிரைம்தார்ப் போன்றவைகள் தார்ப் என்றால் பண்ணை என்பதாகும். அதேவேளை கெல்டிக் மொழி பேசிய பிரிட்டானியாவின் பூர்வ குடிகளின் பேச்சு புழக்கத்தில் இருந்த ஒரு சில சொற்கள் பழைய ஆங்கிலத்தில் காணப்படுகின்றன. குறிப்பாக இடங்கள், ஆறுகள் போன்றவற்றின் பெயர்கள் எடுத்துக்காட்டாக டிவோன், டோவோ, கென்ட், ட்ரென்ட், செவன், ஆவன், தீம்ஸ் எப்படியோ இன்றைய நவீன ஆங்கிலத்தில் புழக்கத்தில் இருக்கும் பாதிக்கும் மேற்பட்ட சொற்கள் பழைய ஆங்கிலத்தின் வேர் சொற்களை கொண்டதாகும். பழைய ஆங்கிலம் கிபி 1100 வரை ஏறக்குறைய 700 ஆண்டுகள் அதாவது 700 ஆண்டுகள் பேசப்பட்டது. மத்திய ஆங்கிலம் அதாவது மிடில் இங்கிலீஷ் இதனுடைய காலகட்டம் பார்த்தால் 1100 1500 வருடம். கிபி 1066 ஆண்டு நோமண்டியிலிருந்து தற்போதைய பிரான்ஸ் வெற்றி வீரர் வில்லியம் த கான்குரர் படையெடுத்து வந்து இங்கிலாந்தை வெற்றி கொண்டார். இவ்வெற்றியாளர்களை நார்மன்ஸ் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் ஒரு விதமான பிரெஞ்சு மொழியை பேசினர். அம்மொழியை நார்மன் பிரெஞ்சு என்று அழைக்கப்படுகிறது. நார்மன் மொழியை ஒரு உயர்மொழியாகவும் கௌரவ மொழியாகவும் அவர்கள் மதித்தனர். அரசு நிர்வாகம், நீதித்துறை, வணிக தொடர்பு மற்றும் சட்ட திட்டங்கள் போன்றவை ஆங்கிலத்துக்கு பதிலாக பிரெஞ்சு பேச்சு மொழியாகவும் லத்தீன் எழுத்து மொழியாகவும் மாறின. 1067 வெற்றி வீரர் வில்லியம் தனது வெற்றியை பறைசாற்றும் வகையில் டவர் ஆஃப் லண்டன் கோட்டையை கட்டத் தொடங்கினார். அவர் ஹேஸ்டிங்ஸ் என்னும் இடத்தில் மேற்கொண்ட போர் நடவடிக்கையை பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ், சித்தரிக்கும் விதமாக த பயக்ஸ் டெபிஸ்ட்ரி என்னும் பெயரில் சித்திர தையல் வேலைகளுடன் எழுதப்பட்ட கார்ட்டூன் ஓவியம் உலக வரலாற்றில் பிரசித்தி பெற்றதாகும். இதுவே உலகின் நீளமான, அதாவது இதனுடைய அளவு 20 அங்குலம் உயரமும் 231 அடி நீளம் ஓவிய தையல் எம்ப்ராய்டரி வேலையாகும். இதில் எழுதப்பட்ட மொழி லத்தீன் ஆகும். இவரது காலத்தில் இங்கிலாந்து ஆட்சி முறையை முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. அதனை பிரபுத்துவ ஆட்சி முறை, ஃபியூடல் சிஸ்டம் எனப்படுகின்றது. அதாவது பிரபுத்துவ ஆட்சி முறையின் கீழ் அரசரே சர்வ அதிகாரம் கொண்டவராவார். நாட்டின் அனைத்து வளங்களும் அவருக்கே சொந்தம். மக்களின் கால்நடைகள், கட்டிடங்கள் அனைத்தும் கூட அரசரின் சொத்தானது. மக்கள் அரசரிடம் இருந்தே எல்லாவற்றையும் குத்தகைக்கு பெற வேண்டும். நாட்டில் தனது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் 80க்கும் மேற்பட்ட கோட்டைகளை நாடெங்கும் கட்டினார். 1086 வீட்டு பெறுமதி மதிப்பீடு முறை ஒன்றை அறிமுகப்படுத்தினார். அதாவது மக்கள் தமது வீடுகளில் என்னென்ன வைத்துள்ளனர், அவற்றின் பெறுமதி எவ்வளவு, மக்கள் அரசருக்கு எவ்வளவு செலுத்த வேண்டியுள்ளது போன்றவற்றை அறிவதற்கான மக்களது சொத்தை மதிப்பிடும் முறையாகும். இதுவே த டோம்ஸ்டே புக் என்று அழைக்கப்படுகின்றது. இம்மதிப்பீட்டும் லத்தீன மொழியிலே எழுதப்பட்டது.
0: அறிவோம் பகிர்வோம்.
2: நேர்களது வரை முற்காலத்தில் ஆங்கிலத்தின் சிறப்பு பகுதி 1 குறித்து ஆங்கில ஆசிரியை என் தீபா அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள்.

குட் மார்னிங் நில்கிரிஸ் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:58. மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழைகளிலிருந்து உங்கள் கால்நடைகளை வந்து பாதுகாத்துக்கோங்க. கால்நடைகள் வெளியில் மேய்க்க வந்து ரொம்பவுமே அனுமதி செய்யாதீங்க. மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை வந்து கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்த உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கான எதிர்ப்பாக தடுப்பூசியை வந்து போடுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.

இன்றைய வானிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ் முதல் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடலாம் கூடும். மழை, லேசான மழை தூறலுக்கு வாய்ப்பு உள்ளது. வானம் வந்து பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வரும் நாட்களில் வந்து வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும், அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 18-22 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 10-14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் டீசல் விலை நிலவரம், பெட்ரோல் லிட்டருக்கு 107 ரூபாய்க்கும் டீசல் லிட்டருக்கு 99 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைய தங்கம் விலை நிலவரம், 22 கேரட் கிராமுக்கு 14,156 ரூபாய்க்கும், ஒரு சவரன் ஒரு பவன் பார்த்தீங்கன்னா 113,248 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 15,443 ரூபாய்க்கும், 24 கேரட் வந்து ஒரு சவரன் ஒரு பவன் 123,544 ரூபாய்க்கும் இன்று விற்பனை செய்யப்படுகிறது.

என்னமா புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

குட் மார்னிங் நின்கிறே சொல்லித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:08. தொடர்ந்து டிராகன் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி FM 101.8.

ஒழித்த அந்த பாடல் டிராகன் படத்திற்காக ஒழிக்க கேட்டோம். பாடலை பாடியவர்கள் லியோன் ஜேம்ஸ் ஸ்ரீராம் குழுவினர். லியோன் ஜேம்ஸ் இசையமைப்பில் கேட்டோம்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது குட் மார்னிங் நில் கிரீஸ்.
1: உங்கள் ஊட்டி FM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: Really?
1: In Pakistan, 21 people, including 15 policemen, were killed and over 100 others injured near a blast near a mosque in Kohat district of Khyber Pakhtunkhwa province yesterday. Kohat Hospital Medical Superintendent Dr. Tahir Shah said at least 73 policemen and 30 civilians were injured. The police said the explosion took place during Friday prayers and caused a crater near the mosque. According to police, the unidentified assailants targeted the checkpost before escaping from the spot. Militant group Ittehad-ul-Mujahideen Pakistan have claimed responsibility for the attack. US President Donald Trump said that the United States has reached a deal with Denmark to strengthen the American military presence in Greenland, ending months of tension over his repeated calls to acquire the Arctic island. The agreement leaves Greenland under Denmark's sovereignty while giving the US what Trump described as a larger security role. A low-pressure area is likely to form over the North Andaman Sea and adjoining areas around this evening. According to India Meteorological Department, the system is expected to intensify gradually and move west-northwestwards towards the South Orissa, North Andhra Pradesh coast during the following 3 to 4 days. Its movement is likely to enhance rainfall activity over Orissa from around September 22nd, particularly over southern parts of the state. The grand opening ceremony of the 20th edition of the Asian Games 2026 will start at the Paloma Mijoha Stadium in Aceh, Nagoya, Japan today at 2:30 p.m. Indian time. We have a report.
2: The Asian Games will run from today to October 4th, with more than 500 Indian athletes set to compete across 37 sports. Double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will be India's flag bearers at the opening ceremony. The Indian contingent will feature 5 individual Olympic medalists, despite withdrawal of defending javelin throw champion Neeraj Chopra due to an ankle injury. PV Sindhu will spearhead the badminton campaign, while Meerabai Chanu leads the weightlifting contingent. Shooting will feature Manu Bhakar, Lovlina Borgohain will compete in boxing, and Aman Sehrawat will represent India in wrestling. With Bimal's report, Jigyasa Pandey, Akashwani News, Delhi.
1: And now for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
3: Thank you, Sarabjit. On the Tata Group row, the Hindustan Times leads with Tata Sons Chandrasekharan move short of shareholder math. In the backdrop of the tussle between the two factions of Trinamool Congress, the Pioneer rides, symbol stripped, Mamta faces her darkest hour. The Statesman takes note, UAE President calls up PM Modi, reaffirms commitment to West Asia peace and stability. The Hindu notes, India-Nepal discuss post-flood recovery reset in bilateral ties. In view of alleged regulatory violations, the Financial Express takes note, FSSAI move against Nestle infant products. 80 chefs, 450 menu items inside Asian Games kitchen. It's a culinary Olympics, says the Indian Express. Marathi film Gondhal is India's pick for Oscars 2027, informs the Hindu. And finally, the Asian Age on its middle page captures a picture of mother cheetah along with her cubs. India-born cheetah gives birth to 4 at Kuno. And with that, it's back to you, Sarabjit.
1: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to distribute more than 51,000 appointment letters to newly appointed youth at 20th Rozgar Mela this afternoon. Prime Minister Modi to inaugurate International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi today. India and Canada reaffirm their commitment to expedite comprehensive economic partnership agreement negotiations to further deepen economic ties. India ranks first in business climate among 41 global markets, reports Swedish Chamber of Commerce, and 20th edition of Asian Games 2026 set to begin in Japan today. And with that, we end the morning news. Have a great day.
4: நேரம் இப்போது 8:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. டிரைவ் டைம் பீட்ஸ். பாடல்கள் அடுத்தடுத்து டிரைவ் டைம் பீட்ஸில் சூப்பரான ஜாலியான சாங்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. பாடல்களை கேட்கும் முன்
0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
6: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
5: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
6: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
7: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
6: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான சாங்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது நீங்கள் வேலைக்கு போகும்போது பிராந்து வேலை அப்படியே டிரைவ் பண்ணிவிட்டு சூப்பரான சாங்ஸை ஒரு 4 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் வேலைக்கு வந்து கரெக்ட் டைம், அதாவது குறித்த சமயத்துக்கு போயிடலாம். முதல் பாடல் வந்து கில்லி படத்தில் இருந்த ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.
9: Dum, shuck! Dum, dum, dum, shuck!

கொக்கர கொக்கர கோய் என்ற துள்ளலான சாங்கை கேட்டு முடிச்சிட்டோம். கேட்ட அந்த பாடல் கில்லி படத்திற்கான பாடல், உதித் நாராயணன் சுஜாதா குழுவினர் இணைந்து பாடியது. வித்யாசாகரோட மியூசிக்ல யுகபாரதியோட வரிகள்ல கேட்டோம்.

0: இதற்காக கேட்டோம் பாடலை பாடியவர்கள் அரிச்சரண், யுவன் சங்கர் ராஜா இணைந்து பாடியது. யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் கேட்டோம். நேரம் இப்போது 8:41.
1: பயணம் இனிதாக, பாடல்கள் புதிதாக. இது டிரைவ் டைம் பீட்ஸ்.

0: ஒளித்த அந்த பாடல் சுப்பிரமணியபுரம் படத்திற்காக பெல்லிராஜ் தீபா இணைந்து பாடியது. ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக்ல கேட்டோம்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

ஒலித்த அந்த பாடல் வாரணமாயிரம் படத்திற்காக சுதா ரகுநாதன் பாடியது. ஆரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல கேட்டோம், தாமரையின் வரிகள்ல ஒலிக்க கேட்டோம். டிரைவ் டைம் பீட்ஸ் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:54.

0: ஒழித்த பாடல் அயன் படத்திற்காக கார்த்திக் பாடியதை கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது சரியாக 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: ஒழித்த அந்த பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரலில் கேட்டோம். இளையராஜாவோட இசையமைப்பில்
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் இப்போது சரியாக 9:08. ரெட்ரோ ராகங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8. இன்றைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஹீரோ ஸ்பெஷலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் பாடல் கேட்டவுடனே கெஸ் பண்ணியிருப்பீங்க யாருன்னு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து நம்ம ரெட்ரோ ராகங்கள் என்ஜாய் பண்ண போகிற அத்தனை சாங்ஸ்க்கும் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: நேரம் இப்போது 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: மனிதர்களில் இல்லற வாழ்வு நடத்துகிறவங்க உண்டு, துறவர வாழ்வு நடத்துகிறவங்க உண்டு. இந்த ரெண்டு பேரில் யார் சிறந்தவங்க, இல்லறமா துறவரமா? இந்த சந்தேகம் ஒரு ராஜாவுக்கு வந்தது. ஒரு நாள் ஒரு துறவி அரண்மனைக்கு வந்தார். அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார். துறவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சிறப்பாக இருக்கலாம் அப்படின்னார். இந்த பதில் புரியலையேன்னார் ராஜா. என் கூட வா, புரிய வைக்கிறேன் அப்படின்னார் துறவி. ராஜாவை அழைச்சிக்கிட்டு இன்னொரு தேசத்துக்கு போனார். அங்கே அரண்மனையில் ஒரு சுயம்பரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அரச குமாரர்கள் பல பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. வேடிக்கை பார்க்குற கூட்டம் வேறு. இவங்க ரெண்டு பேரும் கூட்டத்தோடு கூட்டமாக போய் நிற்கிறாங்க. இவங்க பக்கத்தில் ஒரு இளம் சன்னியாசி நின்றுக்கிட்டு இருக்கிறார். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறார். அரசகுமாரி கையில் மாலையோடு வர்றாங்க. அரசகுமாரர்கள் யாரையும் பிடிக்கல. நேராக வந்து இந்த இளம் சன்னியாசி கழுத்தில் மாலையை போட்டுட்டு போயிடுறாங்க. உடனே அவர், என்ன இது, நான் சன்னியாசி, எனக்கு திருமணமா அப்படின்னு சொல்லி மாலையை கழட்டி தூக்கி எறிஞ்சுடுறார். அப்படிலாம் சொல்லாதீங்க, என் பொண்ணோட அழகை பாருங்க, இப்போவே பாதி ராஜ்யம் உங்களுக்கு தர்றேன், எனக்கு பிறகு முழு ராஜ்யமும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறார் அந்த நாட்டு மன்னர். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளம் சன்னியாசி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். அரசகுமாரியும் பின்னாடி வர, அவர் பின்னாடியே நம்ம ராஜாவும் துறவியும், இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கள்ல, இவங்களும் துரத்திக்கிட்டு போகிறாங்க. இளம் சன்னியாசி எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சிட்டார். அரசகுமாரி ஒன்றும் புரியாமல் ஒரு மரத்தடியில் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது. இருட்டி போச்சு. ராஜாவும் துறவியும் பார்க்குறாங்க. அம்மா கவலைப்படாத, நாளைக்கு காலையில் பொழுது விடியட்டோம், உன்னை உன்னுடைய அரண்மனையில் கொண்டாந்து விட்டுடுறோம் அப்படின்னாங்க. மரத்தடியில் இவங்க மூணு பேரும் வந்து ஒதுங்கி இருக்கிறத அந்த மரத்தில் இருந்த ரெண்டு புறாக்களும் அதோட மூன்று குஞ்சுகளும் பார்க்குது. வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆண் புறா பறந்து போய் எங்கேருந்தோ அந்த சுள்ளிகள், நெருப்பு இதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து மரத்தடியில் போட்டுது. அஞ்சு புறாக்களும் அவங்க முன்னாடி வந்து நின்று, எங்களை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் பசியை போக்கிக்குங்க அப்படின்னு தான். இப்போ அந்த துறவி ராஜா கிட்ட சொல்கிறார், தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற இல்லறத்தான் சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு இந்த புறாக்கள் உதாரணம். துறவினா எதையும் உதறி தள்ளுவான் அப்படிங்கிறதுக்கு அந்த இளம் சன்னியாசி உதாரணம். அதனால் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க சிறப்பாக இருக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னாராம். சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். அதனால் இல்லறமா துறவரமாங்கிறது முக்கியமில்லை. இல்லறத்தில் இருந்துக்கிட்டு துறவரத்தை நினைக்கக்கூடாது. துறவரத்தில் இருந்துக்கிட்டு இல்லற தர்மத்தை கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எங்கள் ஊர் பெருசா உங்கள் ஊர் பெருசான்னா, எனக்கு எங்கள் ஊர் பெருசு, உனக்கு உங்கள் ஊர் பெருசு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் இது. சில சுயம்பரங்களில் சன்னியாசி ஓடினது மாதிரி இளவரசர்களே ஓடுறது உண்டு. ஒரு ராஜா தன்னுடைய பொண்ணுக்கு சுயம்பரம் நடத்தினாராம். பல நாட்டு அரசகுமாரர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. சுயம்பரம் நடக்கிற நாள் அரண்மனைக்கு உள்ளிருந்து அரசகுமாரர்கள்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரியவர் இதை பார்த்துட்டு அமைச்சரை கூப்பிட்டு கேட்டாராம், ஏங்க அந்நிய தேசத்து இளவரசர்கள்லாம் நம்ம இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆர்வத்தில் தானே வந்தாங்க, ஏன் இப்படி ஓடுறாங்க, நம்ம இளவரசியை அவங்க பார்க்கலையா அப்படின்னாராம். பார்த்ததுக்கு அப்புறம்தான் இப்படி ஓடுறாங்க அப்படின்னாராம் அமைச்சர்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: ஒழித்த அந்த பாடல் தெய்வ வாக்கு படத்திற்காக கேட்டோம். இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இளையராஜாவோட இசையமைப்புல வாளியின் வரிகள்ல கேட்டோம் அந்த பாடலை. நேரம் இப்போது சரியாக 9:20 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஹீரோ ஸ்பெஷல் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்ந்து கோபுர வாசலிலே படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமையிட்டு.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

ஒளித்தந்த பாடல் நினைவெல்லாம் நித்யா படத்திற்காக கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இளையராஜாவோட இசையமைப்புல வைரமுத்துவோட வரிகள்ல கேட்டோம். நேரம் இப்போது 9:30. நேரில் தொடர்ந்த உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்கலாம். கிலோ ஒன்றிற்கு விற்கப்படும் காய்கறி பழங்கள் கீரை வகைகளின் விலை நிலவரங்கள் கத்தரி 35 ரூபாய், வெண்டை 44 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 30, தக்காளி ஆப்பிள் ரகம் 35, அவரை 65, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 50, சுரைக்காய் 30, பாகற்காய் 50, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 98 ரூபாய், பெரிய வெங்காயம் 67 ரூபாய், பொரியல் தட்டை 35, பச்சை மொச்சைக்காய் 85 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய்க்கும், தேங்காய் 65, மாங்காய் 110, வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 35, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 53, மேரக்காய் 25, முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40, பீட்ரூட் 45, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 20, காலிஃபிளவர் 45, பட்டாணி 130, வெள்ளைப்பூண்டு 210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஞ்சி 170 ரூபாய், கரி பீன்ஸ் 80, புஷ் பீன்ஸ் 80, டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 110, கலர்கோஸ் 40, குடைமிளகாய் 60, பச்சி மிளகாய் 50 ரூபாய், ப்ரொக்கோலி 90 ரூபாய்க்கு கிலோ ஒன்றிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. கறிவேப்பிலை 50 ரூபாய், கொத்தமல்லி 70, புதினா 60, கீரை வகைகள் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைத்தண்டு 10, வாழையிலை 60, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் 110, வெள்ளரிக்காய் 45, மக்காச்சோள கதிர் 30, எலுமிச்சம்பழம் 280, கொய்யா 80, பப்பாளி 50 ரூபாய், மாதுளம் பழம் 150, திராட்சை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 55, வாழைப்பழம் ரஸ்தானி 60 ரூபாய், வாழைப்பழம் மோரிஸ் 45, வாழைப்பழம் நேந்திரன் 60, வாழைப்பழம் செவ்வாழை 90 ரூபாய், வாழைப்பழம் கற்பூரவள்ளி 55 ரூபாய், ஆப்பிள் 200, ஆரஞ்சு 100, சாத்துக்குடி 80, அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேரில் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெட்ரோ ராகங்கள் தொடர்ந்து பொன்னுமணி படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி எஃப்எம் 101.8.

பாடல் ஒழித்து முடித்த நேரம் 9:38 கேட்ட பாடல் பொன்னுமணி படத்திற்காக பாடலை கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடியது.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று ஒரு நாயகன் ஒரு பொற்காலம் என்றும் நினைவில் நிற்கும் இனிய பாடல்களாக இது ஹீரோ ஸ்பெஷல்.

0: அக்னி நட்சத்திரம் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ் சித்ரா வாலியோட வரிகள்ல கேட்டோம். நேரம் இப்போது 9:44.
1: உங்கள் ஊட்டி FM 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். தொடர்ந்து தர்ம பத்தினி படத்துல இருந்த ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 9:51 ஆயிடுச்சுங்க. ரெட்டோர் ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஹீரோ ஸ்பெஷல். தொடர்ந்து பெரிய வீட்டு பணக்காரன் படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியோன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

நேரம் இப்போது 9:57 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஈரோ ஸ்பெஷல் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்ந்து கிழக்கு வாசல் படத்தில் இருந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியோன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

நேர்களை, கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரல்ல இளையராஜா இசையமைப்பில் அந்த பாடலை கேட்டோம். மணி 10:02 ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில ஹீரோ ஸ்பெஷல்ல உங்க கூட இப்ப இணையறது ஆர்ஜே சோனியா ரமேஷ்.

பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் மனோ சித்ரா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நேர்களே, ரெட்ரோ ராகங்களில் இன்னைக்கு ஹீரோ ஸ்பெஷலில் நடிகர் கார்த்திக் அவர்கள் பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: இளையராஜா இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். நேயர்களே, கேட்டுட்டு இருக்கோம் ரெட்ரோ ராகங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து மனோஜ் கியான் அவர்களோட இசையமைப்பில் எஸ் என் சுரேந்தர், பி சசிரேகா குரல்களில் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உங்களுக்காக.

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்துல வந்து இளையராஜா இசையமைப்புல இளையராஜா ஜென்சி அவர்களோட குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து.

இளையராஜா இசையமைப்புல மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நந்தவன தேரு திரைப்படத்திலிருந்து.

இளையராஜா இசையமைப்புல உமாரமணன் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல கேட்ட அந்த பாடலோட ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 10:30.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8. குவா குவா வாத்துக்கள்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: யார் பேசுறீங்க?
2: மித்ரா பேசுறேன்.
1: மித்ரா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
1: ஓகே. வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
2: நான், அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா.
1: ஓகே ஓகே. இப்ப பாட்டி தாத்தா கூட இருக்கனால பாட்டி தாத்தாவை பத்தி கேட்கலாம் நம்ம. சரியா, உங்களுக்கு பாட்டி கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
2: அவங்க சூப்பரா எல்லாமே குக் பண்ணுவாங்க.
1: என்னெல்லாம் செய்வாங்க பாட்டி சூப்பரா?
2: அவங்க லட்டு, கட்டை முறுக்கு எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க.
1: ஓகே. நீங்க பாட்டி செய்யும் பொழுது கூட இருந்து பாத்திருக்கீங்களா?
2: நான் அவங்க ஹெல்ப் பண்ணுவேன் எப்பவுமே.
1: ஓகே. இப்ப பாட்டி கிட்ட இருந்து நீங்க சமைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: எனக்கு வந்து லட்டு பண்ண தெரியும், குலாப் ஜாமுன் எல்லாம் பண்ணுவேன், கட்டம் இருக்கும் பண்ணுவேன், மைசூர் பாக் அதெல்லாம் பண்ண தெரியும்.
1: சரி சரி. ஓகே. தாத்தா கூட வெளியெல்லாம் போவீங்களா நீங்க?
2: போவேன்.
1: எங்க கூட்டிட்டு போவாங்க தாத்தா உங்களை?
2: கிட்ட இருக்க கடைக்கெல்லாம் நானும் தாத்தாவும் கூட போவோம்.
1: தாத்தா சப்போர்ட்டா போவீங்களா தாத்தா கூட?
2: ஆமா.
1: ஓகே. நீங்க தாத்தா கூட கடைக்கு போகும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க? உங்களுக்கு தேவையான பொருள்,
2: ஸ்நாக்ஸ், ஸ்டேஷனரி திங்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வருவேன்.
1: ஓகே. உங்ககிட்ட ஸ்டேஷனரி திங்ஸ் ஆல்ரெடி மம்மி நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க. சரியா, இப்ப நீங்க திரும்பவும் தாத்தா கிட்ட கேக்குறீங்க, தாத்தா வாங்கி கொடுத்துறாங்க. வீட்டுக்கு வந்தோம்னா மம்மி என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்களா இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லுவாங்களா?
2: திட்டுவாங்க, எதுக்கு வந்து தேவையெல்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி சரி. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் என்ன?
2: எனக்கு செஸ், லூடோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்னேக்ஸ் அண்ட் லாடர்ஸ்.
1: ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா?
2: எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
1: ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க?
2: அவங்க எனக்கு பொய் அவளுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க, ட்ரூத்தா இருப்பாங்க, எல்லாமே என்ன கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்க என்ன மாதிரியான ஹெல்ப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவீங்க?
2: அவங்க என்ன கேட்டாலும் நான் வந்து அப்புறமா பண்றேன், நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்ன கேட்டாலும் அப்பவே பண்ணி கொடுத்துருவேன்.
1: அப்பவே பண்ணி கொடுத்துருவீங்களா?
2: ஆமா.
1: ஓகே. உங்களுடைய வருங்கால லட்சியம் என்ன?
2: I want to become a lawyer.
1: Wow, super. யார் இந்த ஐடியா கொடுத்தது உங்களுக்கு?
2: நான் வந்து நிறைய மூவிஸ் பாத்திருக்கேன், எனக்கு லாயர் தான். நிறைய மூவிஸ்ல அவங்க ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து லாயரா தான் இருந்திருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால எனக்கு லாயர் ஆகணும்னு ஆசை.
1: ஓகே ஓகே. அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்களா?
2: நல்லா படிக்கிறேன், அதுலயே லாயர் ஆயிடலாம்.
1: நல்லா படிச்சே நம்ம லாயர் ஆயிடலாம். ஒரு லாயர் எப்படி இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்க?
2: டிசிப்ளினா இருக்கணும்.
1: லாயர் யாருக்கு அதிகமா உதவி செய்வாங்க?
2: ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பொய் சொல்றாங்க, அவ ஒருத்தவங்க உண்மை சொல்றாங்க. ரெண்டு பேருமே என்கிட்ட வந்து என்னோட கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்கன்னா நான் வந்து யார் வந்து உண்மை சொல்றாங்க அவங்களோட கேஸ் தான் எடுத்து அவங்களுக்காக தான் வாதாடுவேன்.
1: சூப்பர் சூப்பர், குட்மா. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
2: எனக்கு பிளாக் அண்ட் ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும்.
1: எதனால அந்த கலர் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு?
2: பிளாக் அண்ட் ரெட் கலர் ஏதாவது டிரெஸ் ஏதாவது திங்ஸ் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. ஆனா எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும்.
1: நிறைய வச்சிருக்கேன் அந்த கலர்ல திங்ஸ் எல்லாம்?
2: ரொம்ப வச்சது இல்ல, பிங்க் கலர்ல தான் எங்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு பிளாக் அண்ட் ரெட் தான் பிடிக்கும்.
1: ஓகே ஓகேமா. சரி. மம்மிக்கு வீட்டுல குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
2: பண்ணுவேன்.
1: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க?
2: நானும் அம்மாவும் கேக் எல்லாம் பேக் பண்றப்ப நான் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். கிளாத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். கிளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன்.
1: ஓகே. இப்ப டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா?
2: டாடி கூட வெளியே போவேன்.
1: ஓகே. டாடி கூட வெளியே போகும்பொழுது என்னெல்லாம் வாங்க தோணும் உங்களுக்கு?
2: டாடி கூட வெளியே போனா நான் வந்து அவளுக்கு ஸ்டேஷனரி திங்ஸ் தான் நிறைய கேட்பேன்.
1: ஓகே. இப்ப டாடி கூட தாத்தா கூட ரெண்டு பேருமே நீங்க அவுட்டிங் போறீங்க, ஓகேவா? அப்ப யாருக்கிட்ட அதிகமா வாங்க சொல்லி நினைப்பீங்க நீங்க? டாடி கிட்ட வாங்கணும்னு நினைப்பீங்களா, தாத்தா கிட்ட சொல்லி வாங்கணும்னு நினைப்பீங்களா?
2: ரெண்டு பேத்துக்கிட்டையும் கேட்பேன் நான் ஈக்குவலா.
1: ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலா கேட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்பீங்களா?
2: நான் கிராஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்டேஷனரி திங்ஸ் தான் நிறைய கேட்டு வாங்குவேன்.
1: ஓகேமா. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன?
2: நான் வந்து ஜேர்னலிங் நிறைய பண்ணுவேன், புக் மார்க்ஸ்ல ஜேர்னலிங் பண்ணுவேன். ஃப்ரீ டைம்ல வந்து பிரேஸ்லெட், ஜுவல்லரி, இயரிங் அதெல்லாம் பண்ணுவேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்டா ஜேர்னலிங் பண்றது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகேமா. ஒரு நிமிஷம். நீங்களும் மம்மியும் அடிக்கடி அவுட்டிங்ல வெளியே போவீங்களா?
2: போவோம்.
1: எங்கெல்லாம் போவீங்க மம்மி கூட?
2: நாங்க கிட்ட வந்து ஒரு டெம்பிள் இருக்கு, அதுக்கு போவோம். அப்புறமா இந்த கிராசரிஸ் அதெல்லாம் வாங்க ஷாப்பிங் மாதிரி போவோம். போகும்.
1: ஓகே, உங்களுக்கு பிடித்த கடவுள் யார்?
2: எனக்கு எல்லா கடவுளுமே ரொம்ப பிடிக்கும்.
1: பர்டிகுலரா ஒரு கடவுளை சொல்லுங்கன்னு சொன்னா யார சொல்லுவீங்க?
2: அப்படி எனக்கு யாரும் பிடிக்காத, எல்லாத்தையும் பிடிக்கும்.
1: எல்லா கடவுளையும் கும்பிடுவீங்களா?
2: ஆமா.
1: கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கா?
2: 50% இருக்கு, 50% இல்ல.
1: எதனால 50% இல்ல அப்படின்னு சொல்றீங்க?
2: நான் வந்து எப்பாவது எனக்கு இதுல வந்து கண்டிப்பா விட்டுறதா வேணும் அப்படின்னு நினைச்சேன். சம்டைம்ஸ் தான் நடக்கும், சம்டைம்ஸ் ஹேப்பன் ஆகுது. அப்ப எனக்கு வந்து கோவம் வந்துடும். பிடிக்கும், 50% பிடிக்காது.
1: ஓகே, நம்ம ஒண்ணு நினைக்கிறது நடந்துருச்சுன்னா கடவுளை பிடிக்கும், நடக்கலன்னா அந்த டைம் மட்டும் பிடிக்காது. கரெக்டா?
2: நான் ரொம்ப கண்டிப்பா இதுல வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போவேன். ஆனா இதுல வந்து சம்டைம்ஸ் லாஸ் ஆயிரும், அதனால எனக்கு வந்து சம்டைம்ஸ் பிடிக்காது.
1: ஆஹா, சரி சரிம்மா. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமா?
2: பாடுவேன் கொஞ்சம்.
1: நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க பாக்கலாம்.
2: எந்த மாதிரி சாங்
1: பாடுங்க? என்ன பாட்டு பிடிக்குதோ பாடுங்க.
2: சாமி பாட்டு மாதிரி பாட்டுங்க.
1: சாமி பாட்டுனாலுமே ஓகே தான், பாடுங்க.
2: கிருஷ்ணா.

0: அருமையா பாடுனீங்க. இந்த சாமி பாட்டு எப்படி தெரியும்? நீங்க பாட்டு கிளாஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்கீங்களா?
1: நான் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்ப ஒரு மேம் சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓகே, இப்ப போயிட்டு இருக்கீங்களா கிளாஸ்க்கு?
1: இப்ப நான் குவிட் பண்ணிட்டேன் கொஞ்ச நாள் பிரேக்குக்கு.
0: அப்படியா? ஓகே ஓகே. வேற என்ன மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் நீங்க போயிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருந்தேன். இப்ப ஒரு 1 வீக்கா குவிட் பண்ணிருக்கேன். வந்து வயலின் கிளாஸ் போயிட்டு இருந்தேன், இப்ப கொஞ்சம் குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் கிளாஸ் எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு மேனேஜ் பண்ண முடியல டைம். அதனால
0: உங்களுக்கு மற்ற கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு டைம் பார்த்த மாட்டீங்களா?
1: ஆமா.
0: ஓகே ஓகேம்மா, சரிம்மா. ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.

0: வெல்கம் பேக் டு குவா குவா வாத்துக்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: நான் ஜோனா இவாஞ்சலி, நூட்டில இருந்து பேசுறேன்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: நானு, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, என் தங்கச்சி.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என்னெல்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு பிடிச்சது?
1: எனக்கு பிடிச்சது டான்ஸ் ஆடுறது, டிராயிங் பண்ணுவேன், அவ்வளவுதான்.
0: ஓகே, உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: எப்படி, விளையாட்டு சாமானங்க வச்சு சமைக்கிறதுக்கு பிடிக்குமா, இல்ல நிஜமாலுமே வீட்டுல மம்மி செலவு காய்கறி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து சமைக்க பிடிக்குமா?
1: நிஜமாலுமே சமைக்க பிடிக்கும்.
0: என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க?
1: முட்டைய வச்சு நிறைய பண்ணிருக்கோம்.
0: எங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு டிஷ் நீங்க முட்டைய வச்சு செஞ்சதுல?
1: முட்டைய வச்சு பண்ணிருக்கோம், பிரெட் வச்சு பண்ணிருக்கோம்.
0: ஓகே, என்ன பண்ணீங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க செஞ்சு கொடுத்துருப்பீங்க, எல்லாரும் சாப்பிட்டு சூப்பரா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல.
1: வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க, நானும் என் தங்கச்சி மட்டும் சாப்பிடுவோம்.
0: நீ செய்யறத நீங்க தங்கச்சி ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்பீங்களா? அப்படி என்ன செஞ்சு கொடுத்தீங்க தங்கச்சிக்கு நீங்க?
1: குக்கர்ல முட்டைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மசாலா, உப்பு, மிளகா, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு சாப்பிட்டோம்.
0: நல்லா இருந்துச்சா? தங்கச்சி சூப்பரா இருந்துச்சு சொன்னாலா? சரி, நீங்க வீட்டுல மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
1: பண்ணி கொடுப்போம்.
0: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க?
1: பாத்திரம் கழுவுவோம், துணி துவைச்சு கொடுப்போம். சில டைம்
0: துணியெல்லாம் வாஷ் பண்றதுக்கு மம்மி அலோ பண்ணுவாங்களா?
1: பண்ணுவாங்க.
0: குட்டி குட்டி துணியெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுவீங்களா நீங்க, இல்ல மம்மி வாஷ் பண்ணும் போது கூட போவீங்களா?
1: மம்மி வாஷ் பண்ணும்போது கூட சின்ன சின்ன துணி வாஷ்
0: சின்ன சின்ன கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்து நானும் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மம்மி கூட ஹெல்ப் பண்ணி துவைப்பீங்களா? ஓகே ஓகேமா. உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு விஜய் பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன பாட்டு? விஜய் நிறைய பாட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
1: ரஞ்சிதமே.
0: ரஞ்சிதமே தான் ரொம்ப பிடிக்குமா? எதுக்காக அந்த பாட்டு உங்களுக்கு ஸ்பெஷலா பிடிச்சிருக்கு?
1: விஜயோட டான்ஸ் நல்லா இருக்கும்,
0: அதனால அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, நீங்க லீவ்ல அவுட்டிங் எல்லாம் போவீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு டாடி கூட டிரைவிங் போறதுனா ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: ஓகே, டாடி உங்களை எதுல கூட்டிட்டு போனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஸ்கூட்டில
0: போனா ரொம்ப பிடிக்குமா? சரி, நீங்க ஸ்கூட்டில டாடி கூட போகும் பொழுது என்னெல்லாம் பாப்பீங்க நீங்க?
1: நிறைய காரு, செடி இருக்கும், அதுக்கப்புறம் ஹார்ஸ் பாப்பேன்.
0: ஹார்ஸ் அந்த மாதிரி நிறைய பாப்பீங்களா? ஓகே ஓகே. டாடி கூட நீங்க போகும் பொழுது முன்னாடி நின்னுட்டு போவீங்களா, இல்ல டாடிக்கு பின்னாடி உட்காந்துப்பீங்களா?
1: முன்னாடி நின்னு.
0: முன்னாடி நின்னதான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லா தெரியும் சொல்லிட்டு முன்னாடி நினைப்பீங்களா?
1: ஆமா.
0: உங்களுக்கு பாட்டி கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன?
1: கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க.
0: கேட்டதெல்லாம் பாட்டி வாங்கி கொடுத்துருவாங்களா? ஓகே.
1: அதுக்கப்புறம் அது வேலை அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி வாங்கி கொடுப்பீங்க.
0: கேட்டீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு அடுத்த வேலை பாட்டிக்கு. எவ்வளவு வேலை ஜாஸ்தி கம்மி அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, என்னோட பேத்தி கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி
1: கொடுத்துருவாங்க.
0: அவங்க வாங்கி கொடுக்கற பொருள் நீங்க பத்திரமா வச்சுப்பீங்களா? ஓகே ஓகேமா. சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: கிரீன்.
0: எதனால கிரீன் கலர் பிடிக்கும் உங்களுக்கு?
1: உலகம் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கு.
0: உங்ககிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகேமா, அதனால கிரீன் பிடிச்சிருக்கா? இப்ப ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடைக்கு போனீங்கன்னா கிரீன் கலரா செலக்ட் பண்ணி தான் வாங்குவீங்களா?
1: ஆமா, கிரீன் கலர் அங்க இல்ல, அது நல்லா இல்லனா வேற கலர் வாங்கி,
0: அது இல்லனா வேற வாங்கிப்பீங்க. மத்தபடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா கிரீன் தான். உங்களுக்கு பூச்செடிகள் வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: ஓகே, உங்க வீட்டுல பூச்செடிகள் வளர்த்துட்டு இருக்கீங்களா? என்ன நல்லா இருக்கு?
1: ஸ்ட்ராபெரி செடி, ரோஸ், பிங்க் ரோஸ், அப்புறம் ரெட் ரோஸ்.
0: ரோஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? சரி, அந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துவீங்களா நீங்க?
1: ஊத்துவோம்.
0: யாரு ஊத்துவா?
1: பாட்டி.
0: பாட்டி தான் ஊத்துவாங்களா? பாட்டி ஊத்தும் போது நீங்க கூட இருப்பீங்களா? ஓகே. வேற என்னெல்லாம் வேணும் அந்த செடி நல்லா வளரணும் அப்படின்னாக்கா? வேற என்ன, தண்ணி தவிர வேற என்ன தேவைப்படுவதுக்கு?
1: வெளிச்சம்.
0: வெளிச்சம், சூரிய ஒளி, கரெக்டா? ஓகே ஓகேமா. உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யாருன்னு கேட்டா யார சொல்லுவீங்க?
1: வடிவேல்.
0: வடிவேலு. டிவில நிறைய காமெடி எல்லாம் பாப்பீங்களா?
1: அப்பா
0: பாக்கும் பொழுது அப்பா கூட சேர்ந்து காமெடிஸ் எல்லாம் பாப்பீங்க. அப்பா வடிவேலுடைய காமெடி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படியா. அப்ப நிறைய படத்துல வடிவேலு காமெடி எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல, எந்த படத்துல இருக்கிற காமெடி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: விஜய் கூட.
0: விஜய் கூட, விஜய் வடிவேலு காம்பினேஷன்ல இருக்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: தர்ஷிகா.
2: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
2: எந்த ஸ்கூல்?
3: தேர்ந்தமெட்ரிக் ஸ்கூல்.
2: ஓகே. வீட்டுல யார் யாரா இருக்காங்க?
3: அம்மா, பாட்டி, சித்தி, மாமா, அக்காமா, அப்புறம் சித்தி.
2: ஓகே ஓகே, சரி. பாட்டி உங்களுக்கு நிறைய கதைலாம் சொல்லுவாங்களா? என்ன கதை சொல்லுவாங்க பாட்டி உங்களுக்கு?
3: சாமி கதை.
2: எங்க ஒரு குட்டியா சாமி கதை சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது
3: இன்ன வரைக்கும் சொல்லல, சின்னதா இருக்கமா சொல்றாங்க.
2: அப்படி இதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்லிருக்காங்களா? சரி. நீங்க ஓகே, இப்ப ஆயுத பூஜைக்கு நீங்க வீட்டுல பூஜை எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா? என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: பன்னீர்.
2: பன்னீர். பன்னீர்ல என்ன செஞ்சு கொடுக்குவாங்க மம்மி உங்களுக்கு?
3: பன்னீர் கிரேவியும்.
2: அப்படியா, உங்களுக்கு அதை ரொம்ப பிடிக்குமா? ஓகே. மம்மிக்கு வீட்டுல வேலை செய்வீங்களா நீங்க? என்ன செஞ்சு கொடுப்பீங்க?
3: சாப்பாடு வந்து அரிசியில போடுங்க. சாப்பாடு வந்து எடுத்து வைக்கிறேன்.
2: ஓகே. சாப்பிடும்போது தேவையானதெல்லாம் மம்மி கூட ஹெல்ப் பண்ணி எடுத்து வைப்பீங்களா? ஓகே ஓகே, சரி. நீங்க மம்மி கூட எங்கெல்லாம் அவுட்டிங் போவீங்க? எங்கனாலும் போவீங்களா? எங்க போயிட்டு வந்தீங்க நீங்களும் மம்மியும்?
3: இப்ப மார்க்கெட் போயிட்டு வந்தோம்.
2: மார்க்கெட் போயிட்டு வந்தீங்களா? பூஜைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே, சரிப்பா. ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
3: ப்ளூ கலர்.
2: எதுனால ப்ளூ கலர் பிடிக்கும்?
3: ஏன்னா ப்ளூ கலர்ல இருக்கு.
2: வானம் ப்ளூ கலர்ல இருக்கனால உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்கா? சரி. டிவில பாப்பீங்க நிறையா? என்ன பாப்பீங்க டிவில? பேய் படம். பயமா இருக்காதா பாக்கிறதுக்கு? ஏன் பயமா இருக்காது? பேய்னாலே எல்லாம் பயம் தானே சொல்லுவாங்க.
3: தூங்கும்போது பயப்படுத்திட்டு
2: தூங்கும்போது பயப்படுத்திட்டு தூங்குவீங்களா? ஆனா பாக்கும் பொழுது தைரியமா பாப்பீங்களா? படம் பார்த்து முடிச்சோட நீங்க தூங்கும் பொழுது அந்த படத்துல பார்த்த பேய் காட்சி எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வருமா? அப்ப பயந்து எஞ்சிருவீங்களா? அப்ப மம்மி திட்ட மாட்டாங்களா? எதுக்கு பேய் படம் எல்லாம் பாக்குற நீன்னு சொல்லிட்டு
3: சொன்ன எல்லா பேரும் வந்து தூங்குற வரைக்கும் பாத்துட்டு தான் இருக்காங்க.
2: நீ தூங்குற வரைக்கும் தூங்குறியா இல்லையான்னு பாத்துட்டு அப்புறம் தான் தூங்குவாங்களா? அதனால தைரியமா பேய் படம் எல்லாம் பாக்குறீங்களா நீங்க? ஓகே ஓகே. உங்க வீட்டுல பூச்செடிகள் எல்லாம் இருக்கா?
3: நிறைய இருக்கு.
2: என்னென்ன பூச்செடியெல்லாம் இருக்கு நிறைய?
3: சாமந்தி பூ இருக்கு, அப்புறம் வந்து ஜரோணி பூ இருக்கு.
2: ஓகே ஓகே.
3: தென்னை மரம் சின்னதா வளர்த்துருக்கோம்.
2: தென்னை மரம் சின்னதா வளர்த்துட்டு இருக்கீங்களா நீங்க? ஓகே ஓகே, சரி. இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதெல்லாம் யாரு வீட்டுல?
3: நானு.
2: நீ தான் டெய்லி தண்ணி ஊத்துறீங்க?
3: மம்மி வந்து காலையில எழுந்து ஊத்திடுவாங்க.
2: ஓகே. நீங்க மம்மி ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா தண்ணி ஊத்துறதுக்கெல்லாம்?
3: அப்புறம் சீக்கிரமா 6 மணிக்குல எழுந்துருவாங்க.
2: அதனால அவங்களே ஊத்திடுவாங்களா? அவங்களுக்கு வேலை இருக்காதா? ஓகே. நீங்க மாமா கூட கடைக்கெல்லாம் போவீங்களா? என்னெல்லாம் வாங்குவீங்க மாமா கூட கடைக்கு போகும்போது நீங்க?
3: கேக்கு.
2: அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: என்ன
2: படம் பாத்தீங்க?
3: பொன்னியின் செல்வன் பாத்தேன்.
2: அந்த படம் பாத்தீங்களா? நல்ல பாட்டுலாம் பாடுவீங்களா நீங்க சினிமா
3: பாட்டுலாம்?
2: நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாட்டுல.
3: என்ன பாட்டு
2: உங்களுக்கு? என்ன பாட்டு தெரியுமோ அந்த பாட்டு.
3: விஜய் பாட்டு.
2: ஓகே பாடுங்க.
3: பிட்டா பிட்டாதே, பிட்டா பிட்டாதே,
2: போவீங்க?
3: 7 மணில இருந்து
4: உங்களுக்கு வேண்டியத வாங்கறதுக்கு 7 மணிக்கு இருட்டாகிறதுக்கு முன்னாடி போய் நீங்களே வாங்கிட்டு வந்துருவீங்களா?
3: வாங்கிட்டு வந்துருவீங்க ஆண்டி.
4: எவ்வளவு காசு எடுத்துட்டு போவீங்க கடைக்கு நீங்க?
3: 5 ரூபாய் இல்ல 10 ரூபாய் எடுத்துட்டு போயிருங்க.
4: ஓகே, நீங்க சாக்லேட் வாங்கி மீதி சேஞ்ச் கரெக்டா வாங்கிட்டு வந்துருவீங்களா? மாமா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன?
3: எது கேட்டாலும் வாங்கி தருவாரு.
4: வேற வேற என்ன பண்ணுவாரு மாமா?
3: மாமா வந்து காசுக்கும் கட்டி வைக்குவாரு.
4: அப்படியா? அதனால உங்களுக்கு மாமா ரொம்ப பிடிக்குமா?
3: பிடிக்கும்.
4: ஓகேமா. ஓகே, நீங்க ட்ரெயின் பாத்துருக்கீங்களா?
3: போயிருக்கோம்.
4: எங்க போயிருக்கீங்க ட்ரெயின்ல நீங்க?
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் இன்று வழங்கவுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும், சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெம்மசானியும் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் கூட்டுறவு கடன் தள்ளுபடி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு காந்திராஜ், திரு வினோத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சென்னையில் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியின் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் இப்போது சரியாக 11:02.

இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையா அப்படின்ற கேள்விக்கு நேயர்கள் வந்து உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344901018 என்ற எண்ணிற்கும், வெளியூர் நேயர்கள் 9342901018 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்களாக இருந்தால் உங்களை வரவேற்கிறோம், 83001919018 எங்களுக்கு கால் பண்ணி இந்த தலைப்பில், அதாவது இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம்.

அதாவது நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு பேசுற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறத பத்தி தான் பேசுறோம். இந்த கேள்வி வந்து நம்ம எப்படி அதை நம்ம வந்து உணர்வு பூர்வமா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொருவரின் தனித்தனி சிந்தனைக்கு தான் இந்த கேள்வி வந்து பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் என்றால் பந்தல் போட்டு உறவினர்களெல்லாம் கூடி திருமணம் வந்து கோயிலில் முடிச்சுட்டு சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து விருந்து வந்து செய்கிறது வந்து அந்த காலம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நிறைய விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க. திருமணமாக இருந்தாலும் சரி, பிறந்தநாள் விழா, காது குத்து, பூ புனித நீராட்டு விழா, புதுமணி புகு விழா, பெயர் சூட்டும் விழா, நிறையா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில் தான் செலிப்ரேஷன் தான் இப்போ வந்து மேற்கொள்கிறாங்கன்னே சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா டிஜே, ஃபோட்டோஷூட்டு, ஃபுட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி எல்லாம் ஆடம்பரமாக வந்து நடத்திட்டுருக்காங்க. இவைகள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, பல பேருக்கு வந்து இது ஒரு வேலை வாய்ப்பை வந்து கொடுப்பதாகவும் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை சொல்லணும். இப்போ வந்து நிகழ்ச்சியில் வந்து நம்ம முதல் நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம்.

0: ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து? கேக்குதா? யார் இங்கிருந்து பேசுறீங்க? யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் திருமலசாமி பேசுறீங்க.
0: நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, இணைப்புல எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில ஊட்டி எஃப்எம்ல இணைஞ்சிருக்கீங்க. கேள்வி இன்னைக்கு கேட்டாச்சு.
1: இந்த காலகட்டத்தில் சமுதாய பார்வையுள்ள ஒவ்வொருவருக்கும் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டிய தரப்பு இது. இந்த காலமும் எந்த நேரத்திலும் விசேஷ ஆடம்பரமாக செய்யுங்கள் என்று யாரும் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அவனை பார்த்து இவன், இவனை பார்த்து அவன் என்றுதான் விசேஷங்கள் ஆடம்பரமாக நடந்து கொண்டுள்ளன.
0: கண்டிப்பா
1: ஏதாவது காலத்தின் மூலம் குறுகிய காலத்தில் செல்வந்தர் ஆனந்த மாணவர்கள் தன் அபரிமிதமான வளர்ச்சியை பறைகொட்டி முழக்கமிட ஏராளமான அவர்களை மாதக்கணக்கில் அழைத்து ஏராளமான பொருள் செலவு செய்து மிக மிக ஆடம்பரமான விசேஷங்களை நடத்தி பெருமை சேர்த்துக் கொள்கிறார்கள். அந்த பெருமை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் இல்லை, உண்மையானதும் இல்லை, நியாயமான பெருமையும் இல்லை. என்ன அற்புதமாக விசேஷம் நடத்தியிருக்கிறார் என்று
0: அந்த காலத்துல நீங்க இருந்தனால இந்த கருத்தை சொல்றீங்க. இப்ப காலத்துக்கேற்ப நம்ம மாறிட்டு தானே இருக்கிறாங்க, மாறிட்டு தானே இருக்கணும். அதனால இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ், இப்ப இருக்கிற சுப நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா ஆடம்பரமா தான் எல்லாமே செய்யறாங்க, அதைதான் விரும்புறாங்களும் கூட இல்லைங்களா?
1: ஆடம்பரமாக திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் விவரம் தெரிந்த அறிவான மக்கள் இப்பொழுதும் எளிமையாகவும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆடம்பரமாக ஒரு விசேஷத்தை நடத்தியதால் மட்டும் நம்முடைய நிலைமை உயர்ந்து விடாது. நம்முடைய செயல்பாடுகள், நாம் உறவினர்கள் நண்பர்களுடன் பழகுவது, நாம் மற்றவர்களுடன் அன்பு செலுத்துவது, நாம் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது, இதை பொறுத்துதான் வந்து மக்கள் நம்மை பற்றி ஒரு அபிப்பிராயப்படுவார்களே உரிய ஆடம்பரமாக விசேஷங்கள் நடத்தியதால் மட்டும் நம்மை எவன் சிகரத்தில் கொண்டு வைத்து விட மாட்டார்கள்.
0: கண்டிப்பா வந்தவங்களை வந்து நல்லபடியா உபசரிக்கணும். அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஃபுட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியம். அது நல்லபடியாக வந்து பற்றாக்குறை இல்லாம கொடுக்கணும் இல்லைங்களா சார்? உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நேரம் இப்பொழுது சரியாக 11:08 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா, இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் இணைப்புல வருக. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிக்கு. வணக்கம். ஒரு நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியுடன் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் வேலப்பநாயகம் கிராமத்தில் ரத்னம்.
0: ரத்னம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். கோவை மாவட்டத்துல வெயில் அடிக்குதுங்களா, மழை வருதுங்களா?
2: இல்லைங்கண்ணே, எங்க மழை இல்ல, வெயில் இல்ல, வெயில் அடிக்குதுங்க, பட் மழை இல்லைங்க. மழையில அந்த ஒரு சரியான பொய்த்து போச்சுங்க. அந்த ஒரு மழை சரியான மழையும் இல்லைங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சுத்தமாவே. நிகழ்ச்சியில இன்னைக்கு கேள்வி தலைப்பு கேட்டீங்களா?
2: அதாங்க, அதாவது அதாவது நம்ம வீட்டு விசேஷங்கள நம்ம செய்யக்கூடிய செலவுகள் ஆடம்பரமா அல்லது
0: அதாவது சுப நிகழ்ச்சிகள் வந்து காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையா?
2: சுப நிகழ்ச்சிகள் வந்து கட்டாயமா இருக்கணுங்க, பட் நம்முடைய பொருளாதார வசதி மாதிரி இருக்கணும். சிலர் வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடிய செலவினங்கள் வந்து எதிர்பார்க்காம மிச்சப்படுச்சுன்னா ரெண்டாவது அவங்கதான் கஷ்டப்பட வேண்டியது வந்தது. அதனால காலத்துக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அப்ப அது மாதிரி நம்ம வந்து மத்தவங்களுக்கே செய்யக்கூடாதுங்க. நம்ம வந்து இது விளம்பரமோ அல்லது நம்முடைய ஆடம்பரத்தை வெளிக்கொண்டதுனால நமக்கு எந்த லாபம் இல்லை, அதனால நட்டம் தானே நம்மளுக்கு.
0: ஒவ்வொருத்தரோட கருத்து வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்ப காலத்துக்கேற்ப எல்லாரும் வந்து மாறிட்டே இருக்கிறாங்க. இப்பத்து ஜென்ரேஷன்ஸ் வந்து தனித்தனியே சிந்தனை வச்சிருப்பாங்க. நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ணும், இப்படி டிஜே வைக்கணும், ஃபுட் ஃபெஸ்டிவல் வைக்கணும், அந்த மாதிரி புது புது ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா?
2: நிறைய வந்துச்சு. முதல்ல அந்த காலத்துல கல்யாணம் வீட்டுல அந்த மனவரிக்கு 43 லட்சம் செலவுனாங்க. 43 லட்சம் அதுக்கு மட்டுமே, அந்த மனவருக்கு பின்னால அந்த அளவுக்கு மட்டும். அது என்னதான் இருந்தால் அத்தனை பேர் ஒரு நாள் கூட்டுக்கு நீதிச்சு இருக்கிறதாங்க, அவ்வளவு பண்ண வேண்டியது. பட் அவங்க வசதி காட்டுறதுக்காக பண்ணாங்க.
0: உங்களோட கருத்து வந்து வசதியை காட்டக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து.
2: ஆமா, நம்ம வசதியை காட்டணும் வச்சுக்கோங்க. என்ன இன்னொன்னு வந்து நாம நிகழ்ச்சி போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு அதை பார்த்தோம் நம்மளுக்கு என்ன, நம்ம வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நம்ம இதே மாதிரி செய்யணும். அப்ப என்ன நம்ம பொருளாதார,
0: சரி உங்க வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் பண்ணிருப்பீங்கல்ல?
2: பெரிய ஆடம்பரம் பரவாயில்ல, சாப்பாடு நல்லா இருந்து மனவரின் ஜோடிக்கு நிலம் நல்லா இருந்து நிகழ்ச்சிகள் எல்லாம் சுகமா இருந்து பரவாயில்ல நல்லா செய்ய அந்த மாதிரி இருக்கணும். என்ன சத்தரியமா ஒரு கல்யாண விசேஷ 72 வகை உணவுகள் பரிமாறாங்க, அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க, யார் சாப்பிட முடியும் உங்களுக்கு?
0: ஓகே ஓகே, நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க. சரி, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, நல்லா கரெக்டா அருமையா சொன்னீங்க.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:12 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்க தலைப்பு இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள். காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையான்னு சொல்லிட்டு நேர்கள் வந்து கருத்துக்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு முன்னாடி தளபதி படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோன் வித் ஊட்டி FM 101.8.

நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: ஸ்டுடியோல டைம் கரெக்டாக 11:19 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 இந்த நிகழ்ச்சியில உள்ளூர் நேயர்களுக்கான எண் 9344901018, வெளியூர் நேயர்களா இருந்தா 9342901018, புதிய நேயர்களுக்கான அழைப்பு எண் 8300191018. வாட்ஸ்அப்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணி இந்த தலைப்புக்கான கருத்துக்களை நீங்க வந்து எங்க கூட ஷேர் பண்ணலாம். அதற்கான எண் வாட்ஸ்அப் நம்பர் 8300191018. சொன்ன உடனே வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நேயர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன யார் எங்கிறதுன்னு பார்க்கலாம். சிறுமுகையிலேருந்து சுரேஷ்குமார் ராஜாராணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திரையில் தோன்றிய வண்ணங்களை இன்று சிலர் எண்ணங்களின் தோன்றி விழாக்களாக ஆடம்பரமாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு புதுமையை பார்க்கும்போது வியக்கத்தான் வைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குறாங்களாமா ஒவ்வொரு விழாக்களையும் டிஃப்ரெண்டான டைப்ஸில். ஆனால் உணவு விஷயத்தில் மட்டும் அக்கறையுடன் இருப்பதல்ல சேதம் அதிகம். பிறப்பு ஒரு முறைதான். நாம் பெறாத ஒன்றை நம் பிள்ளைகள் பெற்று சிறப்புடன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, இதுதான் ஒரு ஆடம்பரமான விழான்னு சொல்லி அவர்களுடைய கருத்துக்களை வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இணைப்புல இணையும் நேயர் வருக, வணக்கம். யாரெங்க இருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம், ரொம்ப சந்தோஷம்.
0: மழை எல்லாம் பெய்யுதா மேம்? காரணம் மழை எல்லாம் நிறைய பெய்யுது இப்போ.
1: எங்க ஊர்லயும் பயங்கரமா மழை பெய்யுது மேம்.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே, உற்சாகமா இருக்கீங்க ரொம்ப.
1: என்ன பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேம். அது காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்ட்டுதான் மேம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறோம் மேம். கை நிறைய சம்பாதிக்கிறத நம்ம லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னாலும், நம்ம சிக்கனமா செலவு பண்ணும் பொழுது மத்தவங்க யோசிக்கிறாங்க, இவங்க கிட்ட நல்ல காசு இருக்கு பணம்.

0: இருக்கு, இவங்க இன்னும் கூட செய்யலாமே அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லீங்களா மேம்?
1: கண்டிப்பா சொல்லுவாங்க.
0: அப்போ என்ன பண்றாங்கன்னா, மத்தவங்க ஏதாவது தன்னை பத்தி குறை சொல்லிடுவாங்களோ, மத்தவங்க ஏதாவது தன்னை பத்தி கொஞ்சம் ஏளனமா பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு பகட்டா நிறைய பேர் வந்து காச கூடுதலாக செலவழிச்சு சுப காரியங்கள் பண்றாங்க மேம்.
1: இவங்க எவ்வளவு ஆடம்பரமா பண்ணிருக்காங்கன்னு அவங்க வந்து அப்படியே புகழ்ந்து பேசணும் இல்லீங்களா? இவங்க இந்த நிகழ்ச்சியை வந்து எவ்வளவு ஆடம்பரமா சிறப்பா பண்ணிருக்காங்கன்னு சொல்லி மத்தவங்க புகழ்ந்து பேசுறது இவங்களுக்கு ஒரு இன்பம்.
0: ஆமா, அதுல அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனா அது ஒரு பகட்டான சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும் மேம். ஆனா அவங்க பொதுவாக அது பகட்டான சந்தோஷம் அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் உண்மையோ அப்படின்ட்டு நினைக்க தோணுது மேம். அது ஒண்ணு.
1: இப்ப உங்க ஃபேமிலில வந்து ஏதாவது இப்ப இந்த காலகட்டத்துல ஏதாச்சும் சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கா? எப்படி நடத்துனீங்க?
0: எங்க வீட்டுலாம் பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் அப்படிங்கறது ரொம்ப கரெக்டான செலவு பண்ணிதான் நாங்க பண்ணுவோம். அதிகமாலாம் ஆடம்பரமாலாம் செலவு செய்ய மாட்டோம். அதே மாதிரி மத்தவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்ட்டு நினைக்க மாட்டோம். சிம்பிளா இருக்கும், எலிகண்டா இருக்கும். அது மத்தவங்க புகழ்ந்துதான் சொல்லிருக்கிறாங்களே தவிர்த்து எதுவும் நெகட்டிவா சொன்னது இல்ல மேம். இதுல என்னன்னா மேம்,
1: பண்ணதுனால
0: நமக்கு நாமே காசு வந்து தேவையில்லாத அதிகமான செலவை இழுத்து விட்டுக்கிறோம் அப்படிங்கறதுதான் மேம் நான் நினைக்கிறேன். நம்ம செலவுகளை நம்ம இழுத்து விட்டுக்காம நம்ம மனசுக்கு நிறைவாக இருக்கா, நம்ம மத்தவங்க பத்தி யோசிக்காம நம்ம சந்தோஷத்துக்கு
1: அகல கால் வச்சுட்டு பின்னாடி யோசனை பண்ணுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதான் அகல கால் வச்சுட்டு பின்னாடி யோசனை பண்றது வந்து தவறான செயல்னு சொல்றீங்க.
0: அகலக்கால் வச்சிருவாங்க. இப்போ ஒரு நாள் கல்யாணம் மேம், அந்த ஒரு நாள் கல்யாணத்துக்காக எக்கச்சக்கமா காசு செலவழிச்சு மத்தவங்க புகழ்ந்து பேசணும் அப்படிங்கறதுக்காக அவங்க வாழ்நாள் முழுவதுமே விடுவாங்க. அது மாதிரி இருக்க கூட சிம்பிளாவும் இருக்கணும், அதே மாதிரி பாக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கணும். அது மாதிரி நம்ம சூப்பரா சுப நிகழ்வுகள் நடத்தினோம்னா அது நல்லதாவும் இருக்கும், அண்ட் மத்தவங்களும் இது நல்லதாப்பா இருக்கு அப்படின்ட்டு புகழ்ந்து பேசுவாங்க மேம்.
1: கண்டிப்பா நல்லா உங்களுடைய கருத்துக்களை அருமையா சொன்னீங்க. அதாவது எளிமையா இருக்கணும், எளிமையா இருக்கணும், ஆடம்பரமா இருக்க கூடாது, அதுல வந்து யாரும் வந்து குறைவா நம்மள பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த நேயர் சொன்னாரு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார். வருக வணக்கம்.
2: வணக்கம்ங்க, தாராபுரத்துல இருந்து தங்கவேலு பேசுங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து தங்கவேலு பேசுங்க.
1: தங்கவேலு எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க. நீங்களும்
1: நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா டுடே? என்ன ஸ்பெஷல்?
2: சாப்பிட்டாச்சு. மத்தியானம் இப்பதான் டீ கொண்டு வந்தாங்க. நமக்கு இப்பதான் டீ கொண்டு வந்தாங்க, டீ சாப்பிட்டாச்சுங்க.
1: ஓகே ஓகே, டீ சாப்பிட்டுட்டே வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண வந்துட்டீங்க லைன் பிடிச்சிட்டு. ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் நடத்திருக்கீங்களா இது வரைக்கும்? இப்ப நடத்திருக்கீங்களா சபீபமா? எப்படி நடத்துனீங்க?
2: 2021 எங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுங்க. ஆடம்பரம் இல்லாம கொரோனா பீரியட் போச்சு, ஆடம்பரம் பண்ணலீங்க.
1: கொரோனா ரொம்ப சிம்பிளா எளிமையா முடிஞ்சிருச்சு, எனக்கு வசதி ஆயிடுச்சுன்றீங்களா?
2: அவங்க தலைக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தந்துச்சுங்க. ஆனா ஆடம்பரம் பண்ணாம அப்படியே சிம்பிளா மண்டபத்துல வச்சு முடிச்சுட்டோம். ஆனா அதுக்கும் பயம் வேற, எங்க காட்டி கொடுத்துருவாங்களா, அது இத்தனை கூட்டம் வருது, இத்தனை கூட்டம் வருதுன்னு காட்டி கொடுத்துருவாங்களா, அந்த பயம் வேற. அவரை நல்லபடியா முடிச்சு. ஆனா இன்னைக்கு ஆடம்பரங்கிறது வந்து கல்யாணத்தை மட்டும் ஆடம்பரம் இல்லைங்க, எல்லா வகையிலயும் ஆடம்பரம் பண்றாங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு பிரசவம் ஆகிறது கூட ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில பிரசவம் பார்த்தா தான் நல்லதுன்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க?
1: அது கரெக்டா சொல்றீங்க. ஆனா வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்னன்னா ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த பர்த்டே ஃபங்க்ஷனு,
2: கல்யாணமும் வந்து
1: பேர் வைக்கிறது, அந்த மாதிரி
2: ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பயங்கரமான ஆடம்பரம். அது ஆடம்பரத்தினால வந்து வீணாகுது, பொருள்களை வீணாகுது அப்படிங்கிற ஒரு கவலை தான் பெரியது. அன்னைக்கு வர வர
1: ஒவ்வொரு அதுதான் ஒவ்வொரு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சன்னு, ஒரே ஒரு கேர்ள் சைல்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறது ஃபுல்லா அவங்களுக்கு தானே செலவு பண்ணணும்னு சொல்லி கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபுல்லா வந்து அவங்க விருப்பப்பட்டு, அதாவது பெற்றோர்கள் வந்து நமக்கு கிடைக்கல, நம்ம பிள்ளைங்களாவது இதை வந்து நல்லா வந்து ஆடம்பரமா நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும்ன்ற மாதிரி செய்யறாங்கல்ல, அதை வந்து நம்ம வந்து குறை

0: முடியாது.
1: ஆசைப்படுறேங்க. ஆனா இன்னைக்கு இப்போ ஆனா இந்த ஒரு ஒரு வருஷ அளவுக்கு ஒரு வகையில ஒரு மாற்றம் பண்ணிட்டாங்க. எப்படிங்கன்னா கான்ட்ராக்டா விட்டுறாங்க, இலக்கணக்கில் விட்டுறாங்க. அப்படிங்கிற போது எது வீணாகிறதுக்கு வழி இல்ல, இலக்கணக்கா சாப்பிட்டாங்களா போயிடறாங்க. அது வரைக்கும் இந்த ஒரு வருஷ அளவுக்கு பரவாயில்லைங்க. நான் அந்த விஷயத்துல நான் பாராட்டுறேன்.
0: ஓகே, அருமையா சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: போட்டோம்னா மாடம் பண்ணுங்கன்னா ஒரு 10 கிலோ போடுறது, 20 கிலோ போடுவாங்க, 20 கிலோ போடுறது, 30 கிலோ போடுறது, அப்படி இப்படி ஹெச் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தர் கான்ட்ரேட் கையில விடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அளவோட வச்சிருந்தாங்க கரெக்டா. மீதி மீதி உங்களுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டு போக உங்களுக்கு வந்து மீதினா ஒரு 2 கிலோ 3 கிலோ மீதி ஆகிற அளவுக்கு பண்ணிக்கிறாங்க.
0: ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்த நேயர்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் காலிங். நிலையத்தில் நேரம் 11:28 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வனங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்னன்னா, இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையான்னு சொல்லிட்டு நம்ம இணைப்பில இணையும் நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். பரிமலா தேவி கிருஷ்ணன் மேடம்.
0: பரிமலா மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். என்ன இணைப்புல இணைஞ்சிருக்கீங்க, என்ன கருத்துக்கள் சொல்ல போறீங்க?
2: ஆடம்பரம் அப்படின்னு வேணாங்க மேடம், ஆனா செலிப்ரேட் பண்ணலாம். இல்லைங்க, எப்பவுமே குழந்தைங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பர்த்டேலயே வச்சுக்காங்க, ஆசை இருக்கும், எல்லா குழந்தைங்களுக்குமே ஆசை இருக்கும். நம்ம தலைவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும்,
0: ஆடம்பரமா
2: செய்யலாம்.
0: நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி, வெற்றி விழா படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள். அது ஊட்டி FM 101.8.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:35 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையான்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.

0: ஒரு நேயர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னாங்க, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்து, திருமணமோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ ஒரு நாள் கொண்டாட்டத்திற்காக மட்டுமே பெரும் தொகையை செலவழித்து கடனாளியாகுவதை விட அந்த பணத்தை சேமித்து வைத்தால் தம்பதியரின் எதிர்கால வாழ்க்கைக்கு வீடு வாங்கவோ அல்லது தொழில் தொடங்கவோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இன்றைய ஆடம்பர சுப நிகழ்வுகள் செல்வாக்கை காட்டும் மேடையாக தான் வந்து நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: கோவை மாவட்டம் சின்னவளமுத்தியிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: அப்புறம் என்ன விசேஷம், சுப நிகழ்ச்சிகள்ல என்ன பாத்தீங்க?
1: என்ன பாத்தீங்க, இன்றைய காலகட்டத்துல ஆடம்பரம் தான் மேடம். ஏன்னா எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க மேடம், லட்சக்கணக்கில். அவங்க சும்மா இருந்தாலும் பணம் சும்மா இருக்காது மேடம். அது அந்த கால பழமொழி சொல்லிக்கிறேன், பணம் பத்து செய்யும், இன்றைய காலகட்டத்துல 13 செய்யும் மேடம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்து நிச்சயத்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்தது.
0: ரொம்ப வெறுப்பா பேசுறீங்களே நீங்க.
1: ஆமாம், நல்லா பாத்துக்கிறேங்க மேடம். எல்லாம் எந்த கிழக்கு போய் பார்த்தாலும் இந்த சம்பளம் வாங்குற பண்ற இது பாத்தீங்கன்னா அடாட அளப்ப ரொம்ப அதிகம் மேடம். இந்த நிச்சயத்துக்கா பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் தான் நடிப்பலாம்.
0: ஆமா,
1: அந்த தொலைக்காட்சியில இந்த தொலைக்காட்சியில வர்ற சீரியல்
0: பாத்தீங்கன்னா டான்ஸ் இல்லாத திருமணங்களே இல்லன்றீங்க.
1: அதனால பாத்து இப்ப எல்லாம் ஆடம்பரம் தான் மக்கள் விரும்புறாங்க மேடம். அது இடையில பாத்தீங்கன்னா 10-15 ஐட்டம் வச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டு சரி, எடுத்து எழுந்தாலும் சரி மேடம், ஆடம்பரம் தான் விரும்புறாங்க மேடம். அதுக்கு யூஸாகி இதுக்கு யூஸாகி அதெல்லாம் அத்தனை பொய்யும் மேடம்.
0: சரி சரி, எல்லாரும் சொல்றாங்கல்ல, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங். நம்ம இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியே கவிதை மாதிரி அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. அழகான காலை வணக்கம். சாப்பிட்டீங்களா?
2: சொல்லிடுவாங்க அவங்க ஊட்டி எப்பம் ஊட்டி புண்ணி எட்டுன்னு ஒரு ரைம்ஸோட சொல்லுவீங்க. அந்த மாதிரி நாங்களும் வந்துடுறோம்.
0: அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டீங்க. ஓகே, இனிமையா இணைஞ்சிட்டீங்க. எப்படியோ தலைப்பு கேட்டீங்களா?
2: ஆமா சார், இன்றைய காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா திரும்ப சுப காரியங்கள் ஆடம்பர மேடையாகத்தான் இருக்குது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது அவரவங்களுடைய மன விருப்பம். அது அத வந்து நம்ம குறை சொல்லவோ, நம்ம வந்து அவங்கள இப்படி பண்ண கூடாது அப்படி சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது.
0: அருமையா சொன்னீங்க. ஆமா, அது அவங்க அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்.
2: அவங்க வந்து ஒரு தடவை ஒரு சுப காரியம் செய்யறாங்க, அப்ப செய்யப்போ அது அவங்க நல்லா செஞ்சிடணும், அவங்களுக்கும் ஒரு ஆசை, அவங்க எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க இந்த காரியத்தை இப்படி செய்யணும்னு. அப்ப அவங்க அந்த காரியத்தை அவங்களுடைய அன்பை வந்து வெளியே காட்டுறாங்க.
0: இன்னொருத்தவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்படி ஆடம்பரமான ஒரு சுப நிகழ்ச்சிகள் வந்து செஞ்சாங்கன்னா அதுல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றது கூட சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிற குடும்பங்களை கூட உயர்த்தி விடலாம்.
2: கேட்டரிங் சார், நீங்க சொன்னது இங்க கரெக்டா பொருந்தது பாருங்க. அந்த லேடிஸ்ங்கள இருந்து, அந்த கேட்டரிங் பாய்ஸ்ல இருந்து, இந்த தண்ணி சப்ளை கொண்டு வைக்கிறவங்கள இருந்து எல்லாத்துக்குமே ஒரு வருமானம் இருக்கு சிஸ்டர்.
0: ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு.
2: நிறைய
0: கண்டிப்பா
2: அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் வராதா, ஒரு காட்டு குத்து வராதா, ஒரு வளக்காப்பு வராதான்னு ஒவ்வொருத்தரும் இயங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இந்த டெக்கரேஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த டெக்கரேஷன் பண்றவங்க, அந்த சீரியல் செட் போடுறவங்க, அந்த மேடை அலங்காரம் பண்றவங்களுக்குலாம் ஒரு வருமானம் சார். அவங்க அதை நம்பித்தான் நிறைய முதலீடு போட்டு அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய தொடரணும், வாழ்க்கையில ஒரு முன்னுக்கு வரணும்னு அவங்க சிறு தொழில் முதல் பெருத்தொழில் வரை அந்த இடத்துல உருவாகுது. சமயக்காரில இருந்து எல்லாருமே ரொம்ப இருக்காங்க.
0: எளிமையா வந்து நம்ம அந்த காலத்துல சுப காரியங்கள் செஞ்சு இப்ப என்ன அனுபவிச்சிருக்கோம், அதாவது என்ன சொத்துக்கள் வச்சிருக்கோம்ன்றீங்களா?
2: ஆமா சார், ஆமா சார். நீ பட்டாம்பூச்சி பாத்தீங்களா, அது வாழ்றது 4 தான், 8 தான். அது வாழும்போது எவ்வளவு சிறகடிச்சு, எவ்வளவு அழகா பறந்து, எவ்வளவு ஒரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்குது இல்லீங்களா? அப்படித்தான் ஒவ்வொரு மனுஷரும் அவங்க சந்தோஷத்தை வெளிக்காட்டுறாங்க. அவங்க புள்ள நல்லா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், பேச்சு நல்லா இருக்கணும், பேரன் நல்லா இருக்கணும் செய்யறப்போ
0: கண்டிப்பா
2: நம்ம பூனைய பார்த்து புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதனால வந்து இந்த காரியங்கள் நல்லா இருக்கும். நம்ம வந்து சுப காரியங்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சி இருக்கு.
0: அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுன்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டீங்க.
2: ஆமா,
0: அருமையான கருத்து.
2: சின்ன விஷயம் சிஸ்டர், ஒரு இந்த நம்ம வழக்காப்புலாம் செய்யறோம் பாருங்க சிஸ்டர், அதை வந்து நம்ம கொஞ்சம் சீரு சிறப்பா இன்னும் செய்யலாம் சிஸ்டர். அந்த பொண்ணும் ஆப்பி, அது வயிற்றுல இருக்க மழலை செல்வமும் ஆப்பி, அந்த பொண்ணு வீட்டுக்காரும் ஆப்பி. அப்ப வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த காரியத்துல நான் ரொம்ப விருப்பப்பட்டு என் செலவு பண்ணுவேன் சிஸ்டர் அந்த ஒரு விஷயத்துல.
0: ஓகே, அருமையா சொன்னீங்க சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங் சிஸ்டர். நேரம் பார்த்தீங்கன்னா 11:41 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும் தொடர்ந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் வந்து காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையான்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அழைப்பா இதே படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியோன் வித் ஊட்டி FM 101.8.

0: அது வாட்ஸ்அப் வழியாக வந்து கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. அவினாசி விஜயகுமார், ஆடம்பர திருமணம் செய்யக்கூடாது, கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது, திருப்பி கடன் கட்டும் போது வழி தெரியும் அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை வந்து இங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோவன் திசை. காலை வணக்கங்கள்.
0: அருமையான காலை வணக்கம் இளங்கோவன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். தேனி மாவட்டத்துல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குது?
1: நல்லா இருக்குமா? மழை ஒரு மூணு நாளா நல்ல மழை. மேல கொடைக்கானல் இளவரசிக்கு கீழே இருக்கனால அந்த குளிர். நம்ம ராணி ஊட்டினா நாங்கதான் படிச்சேன் நானு. அது ராணி, இது இளவரசி.
0: அது ராணி, இது இளவரசி.
1: நான் சின்ன பிள்ளை இருக்கப்ப ராணி கிட்ட இருந்தேன், வயசான அப்புறம் இளவரசி கிட்ட இருக்கு.
0: சரி, ஓகே. தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டுக்கிட்டே மாதிரி நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது மாதிரி இந்த ஆடம்பரத்தில் வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கவங்க நல்லா சேட்டுமா. முதல் பேசுன ராஜயா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அது வாழ்வாதாரம் கிடைக்குது. இருக்கவங்க இப்ப இல்லாதவங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி நல்லா போய் செய்யறாங்க. இதனால நிறைய வாய்ப்புகள் கிடைக்குமா. என்னன்னா இக்கணத்துக்கு நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாதுமா.
0: கண்டிப்பா.
1: அதனால என்னை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அடிச்சு பாட்டை கலை போயிட்டே இருக்கணுமா. நாளைக்கு நம்ம மரணத்துக்கு பிறகு 18 குட்டை வைப்பாங்க, அதை நம்ம கேட்க போறதில் பார்க்க போறதும் இல்ல. அதனால இருக்க வரைக்கும் அடிச்சு ஆடி பாட்டை கலை போயிட்டே இருக்கணும். பல பேர் பல்பேருக்கு நமக்கு அவள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும்.
0: ஆடம்பரமா வந்து நம்ம செய்யலாம், நம்ம தகுதிக்கு வாய்ந்த மாதிரி
1: ஒண்ணும் கிடையாது.
0: அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும், அதாவது அந்த வேலை வாய்ப்பு குடுக்கிற மாதிரி
1: வந்து ஒரு தடவை நடக்கும், அடுத்து நடக்காது. அடிச்சு பட்டை கலப்பி டான்ஸ் ஆடி போயிட்டே இருக்கணும், ஒண்ணு கவலை.
0: அடிச்சு பட்டை கலப்பி டான்ஸ் ஆடி போயிட்டே இருப்பீங்க. சமீபத்துல வந்து சுபகாரியம் ஏதாவது வச்சிருந்தீங்களா?
1: ஆமா, மகள் கல்யாணம் வச்சிருந்தம்மா. துக்கா கரையான போன வாரமா அப்பா இருந்தோம்னாரு, ரெண்டு மேட்ச் அதையும் கொட்டுக்கிட்டுல 93 வயசு ஆச்சுமா. அதுலயும் கொட்டுக்கிட்ட வச்சு ஆட்டம் போட்டு கலப்பி விட்டு வரலாம்.
0: உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார்.

ஸ்டுடியோல டைம் கரெக்டா 11:47 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில ஊட்டி FM 101.8 இணைஞ்சிருக்கீங்க.

0: வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார் இங்கிருந்து பேசுறீங்க மேடம்?
1: நான் தாராபுரத்திலிருந்து மகா பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கும் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: சிம்பிளா முடிச்சிருங்க.
1: சரிங்க மேடம். அதாவது மேடம், பணம் சில பேர் நிறைய வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதனால அந்த பணத்தை செலவழி ஆடம்பரமா கல்யாணம், அது தவறே கிடையாது. அதை பார்த்துட்டு இருக்கிற சொந்த பந்தங்கள் வந்து அவன் அப்படி பண்ணணும், அது மாதிரி அவனை கூட நம்மளுக்கு கொஞ்சம் நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கி செய்யறாங்க இல்லைங்களா? அதுதான் தவறு. கடன் வாங்கி எல்லாம் செய்யக்கூடாது. அதான் இலங்கை வேந்தன் அந்த கம்பர் ராமாயணத்துல சொல்றாரு, கடன்பட்டோர் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு. அப்பனா கடன்பட்டவங்களோட நெஞ்சம் எப்படி கலங்கும் அப்படின்னு அவர் சொல்லி உதாரணமா சொல்லியிருக்காரு.
0: அதனால அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்றபடி, வசதிக்கு ஏற்றபடி நம்ம வந்து சுப நிகழ்ச்சிகளை கொண்டாடணும்னு சொல்றீங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் காலிங் மேடம்.
1: கடன் வாங்கி செய்யக்கூடாது.
0: ஓகே. வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: காந்தல இருந்து சாந்தா பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மேம்?
0: நிலையத்துல எல்லாரும் சூப்பரா அருமையா இருக்கோம். தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேங்க மேம். ஆடம்பரம் தேவையற்றதுன்னு தான் நான் சொல்லுவேன் மேம். இந்த வேணுங்கிறதுக்கு தேவை வேணும் மேம். நம்ம ரொம்ப இந்த கல்யாணத்துக்கு, காது குத்துக்கு, இந்த பிறந்த நாளுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேவையற்றது மேம். அது சிக்கனமா செஞ்சு பழகிக்கணும். நம்ம இப்ப எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு 10 ரூபா காசுக்கு கஷ்டப்பட்டா, அது கஷ்டப்பட்டு நமக்கு அந்த 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் மேம்.
0: கண்டிப்பா
2: செலவுங்கிறது சீக்கிரமா செலவு பண்ண தாட் பூட்டு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் பார்த்து நம்மள ஆச்சரியப்படுறதுக்கு, இல்ல இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு பெருமைப்படுற அளவுக்கு நம்ம செய்யணும்ட்டு இல்லைங்க மேம். நம்ம வசதிக்கு கடன் வாங்காம நம்ம கையில இருக்க காசை வச்சு நம்ம தேவைக்கேப்ப செய்யணும் மேம். 1000 கூப்பிடுற இடத்துல ஒரு 500 பேச கூப்பிட்டாலும் போதும் மேம். நம்ம விருந்து சாப்பாட்டுக்கெல்லாம் அதுலயே இந்த வகை அந்த வகை நல்ல ஒரு 10 வகை செய்ய வேண்டியது மேம். பசி அடங்குற மாதிரி வாய்க்கு ருசியா உனக்கு சமைச்சு போடணுங்க மேம்.
0: சிம்பிளா முடிச்சிடணும்.
2: ஆமாங்க மேம். ஒரு ஆஸ்பத்திரி செலவுன்னா நமக்கு அதுக்கு ஆடம்பரமா செலவுன்றது நம்ம கையில இருக்க காசு நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி அவசரத்துக்கெல்லாம் பண்ணிக்கலாம் மேம். பணத்தை செலவு பண்ணலாம். இதெல்லாம் தேவையற்றதுன்னு தான் சொல்வேன் மேம். என்ன கேட்டா தேவையற்றது.
0: ஓகே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி மேடம்.
2: தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: வருக வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? உங்களுடைய ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எக்கோ கேக்குது.
1: கனக சபாபதி மேடம்.
0: கனக சபாபதி, எப்படி இருக்கீங்க?
1: நலம்.
0: நலம் நலம், சூப்பரா இருக்கும். எங்க இருந்து பேசுறீங்க?
1: மசனவடி பகுதியில இருந்து மேடம்.
0: ஓகே ஓகே, இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டுட்டே இருக்கேன் மேடம், இப்பதான் லைனை புடிச்சிருக்கேன். லாஸ்ட் கலர் நினைக்கிறேன் நானு.
0: ஆமா, லாஸ்ட் கலர் தான். சொல்லுங்க.
1: ஆடம்பரங்கிறது அவங்க தகுதியை பொறுத்து மேடம். வசதி இருந்தவங்க எப்படி வேணாலும் செய்யலாம், வசதி இல்லாதவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம்.
0: கண்டிப்பா.
1: அதுக்குன்ட்டு கடன் வாங்கி லட்சக்கணக்கில் வாங்கி செஞ்சுட்டு அப்புறம் வட்டி கட்டிட்டு இருக்க கூடாது இல்ல?
0: அது உண்மைதான்.
1: அதனால விரலுக்கு தகுந்த வீக்கம்ங்கிற மாதிரி நம்ம தகுதி கேட்டுற மாதிரி நம்ம பண்ணிட்டு போறோம்.
0: கண்டிப்பா,
1: அதுல தப்பே கிடையாது மேடம்.
0: அருமையான கருத்து.
1: வசதி உள்ளவங்க வசதியான இதுல பண்ணுவாங்க. நானே வீட்டுல நிறைய மேரேஜ்கள் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். வசதியானவங்க கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் அஞ்சு ஆறு ஐட்டம் ஏழு ஐட்டம் வைப்பாங்க. ஆனா நம்மளால சாப்பிட முடியாது, இலையில வச்சுட்டு வந்துருவோம்.
0: ஆமா.
1: வசதி இல்லாதவங்க ரெண்டு பொருள் மூணு பொருள் செஞ்சு வச்சிருப்பாங்க, அளவா நம்ம வாங்கி சாப்பிட்டு வந்துட்டு இருவோம்.
0: எளிமையா செய்யணும்ங்கிறது
1: கொஞ்சம் வசதி உள்ளவங்களுக்கு ஜாஸ்தியா சப்ளை பண்றதுக்கு ஆள் இருக்கும். கம்மியானவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா குடும்பத்துல உள்ளவங்களே எல்லாம் நின்று வேலை செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: அதுதான் நம்மளுடைய வசதி கேட்ப நம்மளுக்கு எப்படி காசு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சுபகாரியங்கள் நடத்தலாம்னு சொல்லி அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிற நிலையத்தில் நேரம் 11:55 ஆயிடுச்சுங்களே. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த தலைப்பு, இன்றைய ஆடம்பரமான சுப நிகழ்ச்சிகள் காலத்தின் அவசியமா அல்லது செல்வாக்கை காட்டும் மேடையான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். நேர்கள் வந்து அழகாக சூப்பராக உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே எங்களுக்கு பதிவு பண்ணீங்க. கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக டும் டும் டும் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் ஊட்டி FM 101.8.

டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ராஜா இசையமைப்பில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் கேட்ட அந்த பாடலுடன் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 12 மணி. இனி எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 1:55 திரை கானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், பனியர் பாடல்கள். 2:30 மேக்னி டைம், ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: 3-2 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு திரைகானம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டு கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பனவினை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி, எஸ் ஹரிகுமார் அவர்கள் வயலின். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்?
1: ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை.
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: Home Affairs, Health and Family Welfare and Defence, among others. With the 20th Rozgar Mela, a total of about 12,75,000 youth will have received appointment letters. The Rozgar Mela reflects the government's continued focus on creating employment opportunities for the youth and ensuring their greater participation in the country's development journey. With Anupam Mishra, Shivang Mishra, Akashwani News, Delhi.
1: The Ministry of Rural Development will begin training nearly 34,000 rural youth under Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0 across most states and union territories from next month. Preparedness for the commencement of training batches was reviewed with 14 states and UTs, including Bihar, Madhya Pradesh, Rajasthan, West Bengal, Himachal Pradesh and Tamil Nadu in the first phase. Commerce and Industry Minister Piyush Goyal held a meeting with Canada's Minister of International Trade, Maninder Sidhu, to discuss advancing negotiations on the India-Canada Comprehensive Economic Partnership Agreement, or CEPA. During the meeting in New Delhi yesterday, both sides reaffirmed their commitment to expediting the negotiations and concluding the agreement at the earliest. The grand opening ceremony of the 20th edition of the Asian Games 2026 will start at the Paloma Mizuho Stadium in Aichi, Nagoya, Japan today at 2:30 p.m. India time. Double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will be the India's flag bearers at the opening ceremony. The India Meteorological Department has forecast heavy to very heavy rainfall over Andaman and Nicobar Islands today. The weather agency predicted heavy rainfall over East Rajasthan, Odisha, Nagaland, Manipur, Mizoram, Andhra Pradesh, Telangana and Tamil Nadu, Puducherry. And that is the end of this news bulletin.
2: Akashavani உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 12:10.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சி பெண்களுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சி. காலையில் கண் விழிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் குடும்பத்தையே தாங்கி பிடிக்கிற தூண்களாக இருக்க பெண்கள் நிறைய நேரங்களில் அவங்களோட உடல் நலத்தையும் சுய முன்னேற்றத்தையும் மறந்துடுறாங்க. ஆனால் ஒரு பெண் அவங்க குடும்பத்தை கவனிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தன்னையும் கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக நல வாழ்வின் நம்பிக்கை குரலா நம்ம நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் 12:10 ஒலிபரப்பாகுது. இந்த நிகழ்ச்சியில மகளிர் மட்டும் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஹெல்த் டிப்ஸா இருக்கலாம், இல்ல குக்கிங் டிப்ஸா இருக்கலாம், இல்ல ஒருத்தவங்களுக்கான வேலை வாய்ப்போட கரியர் டிப்ஸா இருக்கலாம், எது வேணா எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய அலைபேசி எண்கள் உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344-901018, வெளியூர் நேயர்கள் 9342-901018. எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கோம், புதிய நேயர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால புதிய நேயர்களுக்காக நம்ம ஒரு தனித்துவமான ஒரு அலைபேசி எண்ணை ஒதுக்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8300-1901018. ஒருவேளை உங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களோட எண்ணங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே எங்கள் கூட வாட்ஸ்அப்லையும் ஷேர் பண்ணலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் என்னென்னா 9344-901018, அப்படி இல்லைன்னா 8300-1901018. நேர்களே, சீக்கிரமாக உங்களோட ஃபோன் எடுத்துக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் டிப்ஸ்களையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

நேர்களே, 1, 2, 3 திரைப்படத்துல இருந்து தேவா அவர்களோட இசையமைப்புல அனுராதா ஸ்ரீராம் குரல்ல அந்த பாடலை கேட்டோம். இப்ப நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.

0: வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்குங்க மேடம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸோட வந்திருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க நம்ம நேயர்களுக்கு?
0: அதாவதுங்க மேடம், நான் கொஞ்சோண்டு சமுதாய சேவையெல்லாம் செய்யறதுண்டு. அறியாம இருள மூழ்கி குடும்பம் வந்து செவந்து சீரழிஞ்சு போனதெல்லாம் ஏராளமானவங்க இருக்காங்க.
1: கண்டிப்பா
0: அது அப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க மேடம். அதாவது மேடம், ஒரு கணவன் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் வள்ளுவன் வாசிங்க மாதிரி நல்லா வாழ்ந்தாங்க. நிறைய எக்கச்சக்கமா ஒற்றுமையா இருந்ததுல எக்கச்சக்கமா பணம் எல்லாம் சேர்ந்தது. இதை பார்த்த ஒரு பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு இந்த பணத்தினாலதான் கண்ணு, அந்த அதனால இந்த ஆணை அப்படியே வசப்படுத்திட்டாங்களாம். அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து, மனைவிக்கு வந்து ரொம்ப சரியான கோபம் வந்துருச்சு. நம்ம லாயல்ட்டியா இருக்கோம், நம்ம கணவன் மட்டும் லாயல்ட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. குழந்தை, ரெண்டு குழந்தை வேற, ரெண்டு குழந்தைய அழைச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவர் என்ன செய்யணும், மனைவி இருக்கும்போது வேற ஒரு பெண் மேல விருப்பப்பட்டாரா? சரி, அப்ப மனைவியே போயிட்டாங்க, அந்த விருப்பப்பட்ட பெண்ணோட ஜாலியா சந்தோஷமா வாழணுங்கண்ண, வாழல, வறந்து குடிச்சு இறந்துட்டாரு. ஏன் அந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், இறந்துட்டாரு. அப்போ அந்த பொண்ண குழம்பு, அந்த அந்த இவரோட இனிமையான உயிரும் போயிருச்சு, அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு, குழந்தைகளோட தகப்பனே இழக்கிற மாதிரி ஆயிருச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கோம், அதாவது அந்த பெண்ணுக்கு கணவன் உண்டு, குடும்பம் உண்டு. கணவனை விட்டுட்டு வேற ஒருத்தர்கிட்ட வர்றவங்க, அப்ப அவர் இறந்த உடனே அந்த அம்மா வேற ஒரு பணக்காரர் ஃப்ரெண்டு குடுத்துச்சு. அப்போ ஒண்ணு வாழ்க்கை சிறந்து போனது யாரால, ஒரு ஆணோட கவலை புத்தினால வாழ்க்கை குடும்பமே போச்சு, அருமையான குடும்பம் போயிருச்சு.
1: கண்டிப்பா
0: நம்ம என்ன செய்ய முடியும், இதை எடுத்து சொல்றதுக்கு எத்தனையோ வச்சுக்கிட்டு நான் எடுத்து எடுத்து சொல்லுவேன், இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க. உங்க மனைவி உத்தமையா உங்களை உயிருக்குயிரா நேசிக்கும் போது வேற ஒரு பெண்ணோட தொடர்பு உங்களுக்கு தேவைன்னா அது குடும்பம் அழிஞ்சு போயிருந்தாலும் சொல்லுவேன். சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு சந்தோஷமா வாழுது, ஆனா இந்த பொண்ணு குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுது. இந்த
1: அதாவது என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நம்மளோட குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும், பெருசா இன்னொருத்தவங்களை வந்து நம்ம மூணாவது மனுஷங்களை விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒய்ஃப் நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது புரிஞ்சு அவங்களுக்காக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்ப உண்மையான விஷயம். ஆனா இதை விட இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்களில் இந்த மாதிரி ஆகிறப்போ நம்ம ஆண்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஆகிறப்போ பெண்கள் வந்து தன்னம்பிக்கையோடு வெளியில் வந்து, நீ போயிட்டியா, போயிட்டு போ, நான் என்னோட லைஃப்பை பார்த்துக்கிறேன், என்னோட குழந்தைங்களுக்காக நான் படிச்சிருக்கேன், நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மகளிருக்கு நம்ம தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஸ்நேகிதியே. இப்போது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஒரு பாடல்.

நேர்களே, ரிதம் திரைப்படத்துல இருந்து ஏ ரஹ்மான் அவர்களோட இசையமைப்புல சாதனா சர்க்கம் குரல் அந்த பாடலை கேட்டோம். கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே, இது நல வாழ்வின் நம்பிக்கை குரல். இப்போ எனக்கு காலேஜ் யாரும் இல்லை, அதனால நானே ஒரு டிப் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஒரு 30 வயசுக்கு அப்புறமா பெண்கள் எல்லாருக்குமே எலும்பும் சரி அதே மாதிரி நம்மளோட ரத்தமும் சரி பயங்கரமாக அடி வாங்கும். என்னென்னா, எலும்பு பலவீனம்க்கு காரணம் கால்சியம் டிஃபிஷியன்சி, அதே மாதிரி இந்த ரத்தச்சோகைக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் டிஃபிஷியன்சி. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நம்மளை பெருசாக பாதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போகாமல் இந்த கீரைகள், பேரிச்சப்பழம், அதுக்கப்புறமா நம்ம மாதுளை, ராகி, இதெல்லாமே வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எலும்பும் சரி ரத்தமும் சரி ஆரோக்கியம் மனதா இருக்கும். நேர்களே, உங்களோட போன் எடுத்துக்கோங்க. 9344901018 இந்த நம்பர் உள்ளூர் நேர்களுக்கு, 9342901018 வெளியூர் நேர்களுக்கு, புதிய நேர்களா இருந்தா 8300019108 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க மற்ற பெண்களுக்கு என்ன தெரிவிக்கணும், அதாவது குக்கிங் டிப்ஸா இருக்கலாம், ஹெல்த் டிப்ஸா இருக்கலாம், இல்ல கரியர் டிப்ஸா இருக்கலாம், தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கு நீங்க என்ன விஷயங்கள் வேணா நீங்க ஷேர் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு லைன் கிடைக்கலனா நம்மளோட வாட்ஸ்அப் வழியா 8300019108 அப்படின்ற நம்பருக்கும் நீங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம்.

ஸ்நேகிதியே திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையமைப்பில் சித்ரா சுஜாதா குரல்கள் அந்த பாடலை கேட்டோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு முக்கியமான டிப்ஸ் கொடுக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 16 வயசுலேருந்து ஒரு 23-24 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னும் சரி, நம்மளோட முடியும் சரி, நம்மளோட உடலும் சரி நல்லா இருக்கும், பலபலன்னு இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தி ஹேர் இருக்கும், அதே மாதிரி நம்மளோட உடம்பும் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே முடி கொட்ட ஆரம்பிக்கும், நம்மளோட ஸ்கின் வந்து பொலிவிழந்து காணப்படும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு 20 கிலோக்கும் நீங்கள் 20 கிலோ இருந்தீங்கன்னா ரொம்ப அண்டர் வெயிட்டு, அது கிடையாது விஷயம். 20 கிலோ இருந்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது 60ன்றப்போ நீங்கள் 20 அதை டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு 3 கிடைக்குமா? அந்த 3 லிட்டர் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். அதுக்கு மேலே போகிறதும் நல்லது தான், ஆனால் ரொம்ப ஒரேடியாக தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் கேப்பில், காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் கேப்பில் ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கிறப்போ உங்களோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட உடலில் இருக்கிற உறுப்புகள் சீராக இயங்கும். இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக உங்களுக்கான ஒரு பாடல்.

சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் நேகா பஜன் குரல்ல அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி பெண்கள் குடும்பம் வேலைன்னு ஓடிட்டே இருக்காம உங்களோட உடம்பை பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம மட்டும்தான் இருப்போம். ஸோ உடம்பை பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, பிடிச்சதை செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சோன்யா. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத் துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணி காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
1: சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்கவுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சலப்பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல்கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும் பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கான் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 127,000 ஆப்கான் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில்

0: மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் பி வி சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 12:50.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: சஃபாய் மித்ரா சுரக்ஷா சவால் இரண்டாம் கட்டம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உடலினை உறுதி செய்கின்றார் மகாகவி பாரதியார். ஆனால் நாம் நமது உடலையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்திருக்க தங்களின் உயிரையே பணையும் வைக்கும் உன்னத மனித பிரிவினர்தான் தூய்மை பணியாளர்கள். ஒரு காலத்தில் கைகளால் மனித கழிவுகளை அள்ளும் கொடுமையும் கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி மனிதர்களை சுத்தம் செய்யும் ஆபத்தான நிலையும் நம் நாட்டில் நிலவி வந்தது. இந்த அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்ய மத்திய வீடமைப்பு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் சஃபாய் மித்ரா சுரக்ஷா சவால். இந்த திட்டத்தின் மிக முக்கிய தாரக மந்திரம் மேன் ஹோல் டு மெஷின் ஹோல் டிரான்ஸ்பர்மேஷன். பல ஆண்டுகளாக பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் போது ஏற்படும் நச்சு வாயுக்களால் பல உன்னத உயிர்கள் பலியாகி வந்தன. சட்டவிரோதமாக மனிதர்களை கழிவுநீர் பாதைக்குள் இறக்குவது இந்த திட்டத்தின் மூலம் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. கழிவுகளை அகற்றுவதற்கும் அடைப்புகளை நீக்குவதற்கும் மனிதர்களுக்கு பதிலாக அதிநவீன உறிஞ்சும் இயந்திரங்கள் மற்றும் ரொபாட்டிக் கருவிகளை பயன்படுத்துவதை இத்திட்டம் கட்டாயமாக்குகிறது. தவிர்க்க முடியாத அரசு காலங்களில் மட்டும் உரிய அதிகாரியின் எழுத்துப்பூர்வ அனுமதியோடு அனைத்து நச்சுவாயு சோதனை கருவிகள் மற்றும் முழுமையான பாதுகாப்பு கவச உடைகளுடன் மட்டுமே பணியாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை இத்திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மிக கடுமையாக வலியுறுத்துகிறது. மத்திய அரசு தூய்மை பாரத இயக்கம் 2.0 திட்டத்தின் கீழ் இச்சவாலை அனைத்து நகராட்சிகளிலும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கங்கள் நெறிப்படுத்தப்பட்ட அவசர கட்டுப்பாட்டு மையம், உதவி எண் 1442, நமஸ்தே திட்டத்துடன் இணைப்பு, வழக்கமான மருத்துவ முகாம்கள். ஒவ்வொரு நகரத்திலும் கழிவுநீர் தொட்டிகளில் அடைப்பு ஏற்பட்டால் புகார் அளிக்க அவசர கட்டுப்பாட்டு மையங்களும் அதற்கு பொறுப்பான அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற முறையில் யாராவது மனிதர்களை கழிவுநீர் தொட்டியில் இறக்கினால் பொதுமக்கள் உடனடியாக 1442 என்ற இலவச உதவி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். மேலும் தங்களின் வீட்டு தொட்டிகளை பாதுகாப்பாக இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யவும் இந்த எண்ணை அழைக்கலாம். இந்த திட்டம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் நமஸ்தே திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறைசாரா துப்புரவு பணியாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் குறைந்த வட்டியில் இயந்திரங்கள் வாங்க நிதியுதவிகளும் வழங்கப்படுகின்றன. பணியாளர்களின் உடல் நலனை பாதுகாக்க தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் உள்ள 500 மேற்பட்ட நகரங்கள் தங்களை சஃபாய் மித்ரா சுரக்ஷித் ஷஹர் என்று பெருமையோடு அறிவித்துக் கொண்டுள்ளன. இதன் பொருள் என்னவென்றால் அந்த நகரங்களில் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய தேவையான அனைத்து இயந்திரங்களும் தாராளமாக உள்ளன. பணியாளர்கள் அனைவருக்கும் முறையான சமூக பாதுகாப்பும் காப்பீட்டுத் திட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஆபத்தான முறையில் மனிதர்களை பயன்படுத்தும் வழக்கம் 100% ஒழிக்கப்பட்டுள்ளது. உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த திட்டம் வெறும் தூய்மையை பற்றியது மட்டுமல்ல சமூக நீதியை பற்றியது. தலைமுறை தலைமுறையாக சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் நம் சகோதர சகோதரிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் லட்சியம். அவர்களுக்கு வங்கி மூலம் கடனுதவி வழங்கி அவர்களையே இயந்திரங்களின் உரிமையாளர்களாக மாற்றுவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்கிறது. சஃபாய் மித்ரா சுரக்ஷா சவால் என்பது நம் நாட்டின் மனசாட்சியை தூண்டும் ஒரு சவாலாகும். தூய்மை பாரதம் என்பது வெறும் வீதிகளில் குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல நமது தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் அவர்களின் உயிரையும் பாதுகாப்பதுதான். யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம் பகுதியில் ஆபத்தான முறையில் யாராவது கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய முயன்றால் தடுத்து நிறுத்துவோம். 1442 அழைப்போம். மனித உயிர்களை மதிக்கும் ஒரு புதிய பாரதத்தை உருவாக்குவோம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை சஃபாய் மித்ரா சுரக்ஷா சவால் இரண்டாம் கட்டம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
0: மெல்லிசை கேட்கலாம் நேயர்களே.

0: நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை வடிவமைக்கும் பாதையில் மத்திய அரசு செயலாற்றி வரும் இத்தருணத்தில் இளையோருக்கு இதில் இன்றியமையா பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 20வது தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாமை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இளைஞர்களின் செயலாக்கம் தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் திறன்களும் இந்திய இளையோரின் திறமைகளும் உலக அளவில் நம்பிக்கையை ஈட்டியுள்ளதாக எடுத்துரைத்த அவர், இதனால் படைப்பாற்றல் திறனாளர்கள், தொழில் முனைவோர், இளையோர் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிதி, ரயில்வே, சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரா இல்லாம இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது.
0: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: என்னோட பேர் ராஜ்குமார், நான் தருமபுரியிலிருந்து வரேன். இப்போ நான் செலக்ட் ஆயிருக்க போஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீனியர் டெக்னீஷியன் செலக்ட் ஆயிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க்யூ சொல்லணும்.
3: நான் வந்து சுபாஷினி, மதுரையிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் செலக்ட் ஆயிருக்கேன். நரேந்திர மோடி ஐயாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
4: என்னோட பேர் சீதாராமன், நான் சூப்பர்டெண்டா ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் மூலமா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்காக பிஎம் நரேந்திர மோடி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாசவர்மா 192 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். நாட்டில் தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் எட்டப்பட்ட தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே நாடு இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில்

0: இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலகளவில் 3வது இடத்திலும் சூரிய சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது பெரிய சந்தையாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மைப் பணிகளை மேற்கொண்ட தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கடற்கரைகளை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகை வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மைப் பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் 20 குழுக்கள் அமைக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார்.
1: உலக புகழ்பெற்ற விளாங்கனி கடற்கரையுடைய தூய்மை பணியை ஊக்குவிக்கும் வகையில பரிசு கொடுக்கறது மூலமா ஸ்போகமி என்னக்கூடிய ஒரு விளையாட்டு காம்படிஷன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த கேம் உடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, குறிப்பிட்ட 45 நிமிடங்கள்ல யாரு அதிகமான அளவுல குப்பைகள்னா எடுத்துட்டு வருவாரோ, மக்கும் குப்பை மட்டும் இல்லாமல் மக்காத குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் போன்ற பொருள்களை கண்டறித்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர்களுக்கு 1வது பரிசாக 3000 ரூபாய், 2வது பரிசாக 2000 ரூபாய், 3வது பரிசாக 1000 ரூபாய் என பரிசு வழங்குவது மூலமா தூய்மை பணி ஆரம்பிச்சிருக்கோம்.
0: தமிழகம் உட்பட 14 மாநிலங்களைச் சேர்ந்த 34,000 கிராமப்புற இளையோருக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊரக இளையோர் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான மின்னணு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீரை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தற்போதைய நீர் நிலவரம் மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப மாற்றுப் பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இவ்விரு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வேடந்தாங்கல், கரிக்கிளி, வெள்ளப்புத்தூர், பாப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக வேட்பாளரும், ஈசூர், பூதூர், தோட்டநாவல், கினார்முள்ளி, வளர்ப்பிறை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் நீதியும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டு 1,15,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மண்டல மேலாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
3: காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் ஷோரூம்ல இந்த வருடம் வந்து 1,15,00,000 வந்து இலக்கை நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் பட்டு பருத்தி ரகங்கள்ல விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறோம். நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுகிற இந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை வந்து சிறப்பான தீபாவளியா வந்து அமைச்சு கொடுக்கணும்.
0: நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரில் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளதால் கூட்டுக் குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கள் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நேற்று காலை

0: 8 மணி முதல் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கள் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் குடிநீர் வழங்கல் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மதுரை, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் ஐச்சி நகோயா நகரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 1:56. திரைகானம் கேட்கலாம் நேயர்களே.

0: Order of the Armed Forces. Through the prescribed process, the remaining Agnivis are provided a Sevanidhi package and a skill certificate. In Uttarakhand, a 10% horizontal reservation has been provided for ex-Agnivis in various uniformed Group C services under rules issued in 2025. These include posts in the police, fire services, prisons, forest, excise and secretariat security. Subject to the prescribed condition, ex-Agnivis are also provided relaxation in the upper age limit and exemption from the physical efficiency test. Thus, the Agnipath scheme is providing young people with an opportunity to serve the nation while gaining military training and experience. While Uttarakhand has also made provisions for employment opportunities for them after their service. Santosh Thapliyal, Akashwani News, Dehradun.
1: This is Akashwani giving you the news. Stay connected with AIR News. Follow us on X at AIR News Alerts and visit newsonair.gov.in for the latest updates.
2: Welcome back to Midday News on Akashwani. India has dispatched another 11 tons of relief material to Nepal, including medicines, forensic supplies, tents, hygiene kits, sleeping bags and other essential supplies. This was the 9th Indian Air Force plane carrying relief material to support Nepal's recovery. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar said that India continues to support Nepal's recovery. Nepal faced devastating floods last month, disrupting life and property. United Nations experts have warned Pakistan against forcibly deporting Afghan refugees, calling for authorities to assess whether individuals face risks of persecution, torture or other serious human rights violations before their removal. The experts also raised concerns over a directive requiring medical and dental institutions in Pakistan to remove Afghan students. At least 100 Afghan students, including 20 to 40 women, are reportedly affected. They said the move could end the hopes of female Afghan students of qualifying as doctors and dentists, given the Taliban's ban on higher education and medical training for women. Assam is remembering the iconic singer, composer and cultural figure Zubin Garg on his first death anniversary today. Various events and programs are being organized across the state to pay tribute to the artist whose music continues to resonate with millions of people. The state has also been observing a three-day Zubin Divas since 17th of September. Thousands of admirers have gathered at Zubin Kshetra in Sonapur near Guwahati, where the legendary singer was cremated, to offer their respects and celebrate his enduring legacy. During his 33-year musical career, Zubin Garg recorded over 40,000 songs across nearly 40 languages and dialects, reflecting his remarkable versatility and wide appeal. On to sports. The grand opening ceremony of the 20th edition of the Asian Games 2026 will start at the Paloma Mizuho Stadium in Aichi, Nagoya, Japan today at 2:30 p.m. India time. Double Olympic medalist Manu Bhakar and shot putter Tajinder Pal Singh Tur will be India's flag bearers at the opening ceremony. The Asian Games will run from today to 4th of October, with more than 500 Indian athletes set to compete across 37 sports. The Indian contingent will feature 5 individual Olympic medalists, despite the withdrawal of defending javelin throw champion Neeraj Chopra due to an ankle injury. PV Sindhu will spearhead the badminton campaign, while Mirabai Chanu leads the weightlifting contingent. Shooting will feature Manu Bhakar, Lavlina Borgohain will compete in boxing, and Aman Sehrawat will represent India in wrestling. The India Meteorological Department or IMD has predicted heavy rainfall over Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Mahe, Madhya Maharashtra, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana tomorrow. The Met Department has predicted thunderstorms and lightning over Marathwada, sub-Himalayan West Bengal, East Rajasthan, Jharkhand, Goa, Odisha and parts of northeastern India tomorrow. Heavy to very heavy rainfall is also likely to prevail over Andaman and Nicobar Islands today. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says free trade agreements are opening new doors of opportunities for the country's youth. Distributes more than 51,000 appointment letters at 20th Rozgar Mela. Prime Minister Modi says India's contribution to per capita carbon emissions is less than half of global average. Highlights, India is the only country in G20 that fulfilled commitments made at COP21 ahead of schedule. Government to train 34,000 rural youth under Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0 across most states and union territories. India dispatches 11 tons of fresh relief material to flash flood recovering Nepal. UN warns Pakistan against forcibly deporting Afghan refugees, also raises concerns over a directive requiring medical institutions to remove Afghan students. Assam remembers iconic singer-composer Zubin Garg on his death anniversary and 20th Asian Games to begin in Japan this afternoon. And with that, we end the midday news.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 2:15.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
7: 1-800-419-1800 and 1097.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
9: நீலமலை நேரம். நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.
10: இந்த பாட்டு வந்துட்டு கடவுளை பத்தி பாடுற பாட்டு. எந்த விஷயம் பண்ணாலும் முதல்ல இந்த பாட்டு பாடிட்டு தான் இந்த நிகழ்ச்சியும் பண்றது. அதுக்கான பாட்டு மேல்

0: அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய எந்த விஷயமும் வந்துட்டு வேஸ்ட் ஆனது இல்ல, எல்லா மருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடு.
1: சன்னரியும் கஞ்சியும் ஆக்கி தோட்டிலியா கோய்ம மீனு புடிச்செடுத்து வந்து காஞ்சு சாடேலி மண்ணாருட்டு திரும்பி கையானும், சென்னை அச்சி சாடேலி மண்ணாருட்டு திரும்பி கையானும்.

0: மல்லிகே.
1: அடுத்து நாடகத்து நாடகத்தில் உண்டான பாட்டு, அது ஒருத்தர் வீட்டில் போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டு பாடுற பாட்டு, அது எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்ற மாதிரி இருக்கான பாட்டு.

0: La
1: La
0: la
1: la
0: la la
1: la la la la la la la
0: la la
1: la la la la la la
0: ஆ
1: la
0: குரா குரா குரா நாய் குட்டி கூட நடக்கும் நாய் குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போம்பா கூட வரும்பா கூட வரும்னா நாய் குட்டி
1: குரா குரா நாய் குட்டி கூட நடக்கிற நாய் குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போம்பா கூட நாய் குட்டி
0: குரா குரா குரா நாய் குட்டி கூட நடக்கும் நாய் குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போம்பா கூட நடக்கும் நாய் குட்டி
1: குரா குரா நாய் குட்டி கூட நடக்கிற நாய் குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போகும்போ கூட நடக்குன்னு நாய்க்குட்டி
0: சோறு தந்தா நாய்க்குட்டி பால் தந்தா நாய்க்குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போகும்போ கூட நடக்கும் நாய்க்குட்டி
1: சோறு தந்தா நாய்க்குட்டி பால் தந்தா நாய்க்குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போகும்போ கூட நடக்குன்னு நாய்க்குட்டி
0: சோறு தந்தா நாய்க்குட்டி பால் தந்தா நாய்க்குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போகும்போ கூட நடக்கும் நாய்க்குட்டி
1: சோறு தந்தா நாய்க்குட்டி பால் தந்தா நாய்க்குட்டி பத்திரிப்பாளையம் சந்தைக்கு போகும்போ கூட நடக்கும்.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேரம் 2:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மேட்னி டைம், ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. நேர்களே, இன்னைக்கு நம்ம மேட்னி டைம் நிகழ்ச்சியில காதலர் தினம் திரைப்பட பாடல்கள் கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக

0: 11:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, நெய்மூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிவான மழையின் அளவு 6 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்மனாமரத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். புதுச்சேரி திருக்கனூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், கஞ்சனூர், வளத்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், பாலாஜா, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, ஆற்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், செஞ்சி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, பாலாறு அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், கடலூர் மாவட்டம் குடிதாங்கி, கோலியனூர், தொண்டாமுத்தூர், தென்பரநாடு, வளவனூர், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வெம்பாக்கம், குந்தாப்பாலம், நாட்ராம்பள்ளி, போளூர், செம்மேடு, காட்பாடி, பூண்டி, பில்லூர் அணை, காட்டுமயிலூர், சின்னக்கல்லாறு, வாணியம்பாடி, மேலாளத்தூர், மயிலம், வேப்பூர், அன்னவாசல், தழுதலை, பரங்கிப்பேட்டை, ராணிப்பேட்டை, அமுண்டி, தாமிரபாக்கம், செங்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சூரப்பட்டு, திருவெண்ணநல்லூர், தியாகதுர்க்கம், வந்தவாசி, கிருஷ்ணாபுரம், நாராயணபுரம் ஏரி, வல்லம், சின்கொனா, சோலையாறு, குறிஞ்சிப்பாடி, திருத்தணி, பள்ளிக்கரணை, ரிஷிவந்தியம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, கீழ்பண்ணாத்தூர், கொத்தவாச்சேரி, வேங்கூர், மேடவாக்கம் சந்திப்பு, பெருங்குடி, குடியாத்தம், பள்ளிப்பட்டு, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், திருப்பத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கெடார், மின்னல், பஞ்சப்பட்டி, அவலூர்பேட்டை, அரசூர், சங்கராபுரம், வீரகவூர், வரட்டுப்பள்ளம், வடக்குத்து ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ், சில இடங்களில் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் பல இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திண்டுக்கல், திருவள்ளூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மிதமான அளவில் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.
1: செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்களின் தகுதி மற்றும் திறமை உலகளாவிய நம்பிக்கையை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா கூறியுள்ளார். நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். கர்நாடகா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். செமிகண்டக்டர் வடிவமைப்பில் உலகில் உள்ள மொத்த தொழிலாளர்களில் 20% பேர் இந்தியர்கள் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 3:02. நேயர்களிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டியில் உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டி காந்தல் முக்கோணம் பகுதியைச் சேர்ந்த எஸ் நாகராஜ் அவர்களின் விருப்ப பாடல்கள் உலவர கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம். கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8.

உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி கடிதங்களின் வழியாகவும் விருப்ப பாடல்களை தொகுத்து எழுதி அனுப்பலாம். பாடலும் பாடல் பிடித்தமைக்கான காரணத்தையும் குறிப்பிட்டு நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதி, ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற அஞ்சல் முகவரிக்கோ, 101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம்.

பாடல் ஒலித்தது நிரபராதி திரைப்படத்திலிருந்து. இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் உதகை காந்தல் முக்கோணம் பகுதியை சேர்ந்த நாகராஜ் அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வகையில அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, காதலினும் நதிநிலை திரைப்படத்திலிருந்து.

0: வைரமுத்துவின் பாடல் வரிகளில் மனோஜ் கியான் இசையில் பாடல் ஒலித்தது காதலினும் நதிநிலை திரைப்படத்திலிருந்து.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

ஊட்டியப்பம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உள்ளம் கவர்ந்த பாடல்கள். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களும் நம்ம உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க விருப்ப பாடல்கள் மற்றும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகிய விவரங்களை எழுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் பகுதி, பிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற அஞ்சல் முகவரிக்கோ, அல்லது ஊட்டி FM 101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது 100வது நாள் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

வைரமுத்துவின் பாடல் வரிகளில் உன்னிமேனன் உமாரமணன் இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து. ODFM 101.8 உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 3:35.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை உள்ளம் கவர்ந்த பாடல், நேயர்களின் விருப்ப பாடல்களின் தொகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி கடிதங்களின் வழியாகவும் விருப்ப பாடல்களை தொகுத்து எழுதி அனுப்பலாம். பாடலும் பாடல் பிடித்தமைக்கான காரணத்தையும் குறிப்பிட்டு நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், உள்ளம் கவர்ந்த பாடல் பகுதி, ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006 என்ற அஞ்சல் முகவரிக்கோ, 101.8@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ எழுதி அனுப்பலாம்.
1: இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் உதகை காந்தல் முக்கோணம் பகுதியைச் சேர்ந்த எஸ் நாகராஜ் அவர்களின் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒலிக்கிறது அடுத்த பாடல் வறுமையின் நிறம், சிறப்பு திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் இசையோடும் ஊட்டி FM 101.8

0: கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது வறுமையின் நிறம் சிறப்பு திரைப்படத்திலிருந்து. ஓகே, இன்றைய உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சிக்கு சூப்பரான பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பின நாகராஜ் நம்ம கூட லைன்ல இருக்காரு, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் நாகராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சூப்பரான பாடல்கள் எழுதி அமைச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, என்ன ஜானர்ல பாடல்கள் எடுத்தீங்க? எல்லாமே சூப்பர் லவ் டூயட்ஸா இருக்கே.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து என்னுடைய மனைவி சொல்லுவேன்.
0: ஓகேங்க,
1: அவங்க செலக்ஷன் பண்ணிட்டு அப்படியே ரெடி பண்ணி.
0: ஓகே, 12 பாடல்கள்ல 1-2 உங்களுக்கு பிடிக்குமா இல்ல எல்லா பாடல்களுமே உங்களுக்கு பிடிக்குமா? பாடல்கள் தான் போன்லயும் பாடல்கள் தான், ஏன்னா பாடல்கள் நம்ம கேட்டுடலாம். ஆனா ஒரு லெட்டர்ல எழுதி அந்த ஒரு 10-12 பாடல்களை எழுதி அதுக்காக காத்திருந்து ஒரு பாடல்களை கேட்கும் போது உங்க மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
1: ரொம்ப மன அமைதியாகவும் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச பாட்டு, அதுவும் நமக்கு வேண்டிய பாட்டு கேட்கணும்னாக்கா ரொம்ப ஆசை தானே. அது ரேடியோ மூலியமா ரொம்ப நாளா இருக்க கேக்குறது, இது ஒரு தனிப்பட்ட ஒரு இன்பம் கூட சொல்லலாம்.
0: ஓகே ஓகே, இன்னும் 4-5 பாடல்கள் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. பாடல்கள் எழுதி அனுப்புறதுக்கு நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றிகள்.
1: ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ. தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒலிக்கிறது அடுத்த பாடல், உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்னைக்கு நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வார்த்தை விளையாட்டு விளையாட போறோம். ஆனா என்ன விளையாட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க போன் எடுத்து ரெடி ஆயிக்கோங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க உள்ளூர் நேயர்களா இருந்தா 9344901018 அப்படின்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்களா இருந்தா 9342901018 அப்படின்ற நம்பருக்கும், ஒருவேளை நீங்கள் புதிய நேயர்கள், எனக்கு வந்து இந்த ரெண்டு லைனுமே கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்காக பிரத்யேகமாக நாங்கள் வந்து ஒரு லைன் ஒதுக்கியிருக்கோம். அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8300019108. ஃபோன் எடுத்து இந்த நம்பருக்கு டயல் பண்ணி ரெடியாக இருங்க. என்ன விளையாட்டுன்றதை பாடலுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன்.

0: கழுகு திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல பிரியா குரல் அந்த பாடலை கேட்டோம். நேயர்களே, வார்த்தை விளையாட்டுல என்ன பண்றோம் அப்படின்றத நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது யாரு அப்படின்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுப்பேன். என்னன்னா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துல ஆ வரிசையில தொடங்குற பெயர்கள் நீங்க சொல்லும். இது வந்து ஆண் பெயராகவும் இருக்கலாம், பெண் பெயராகவும் இருக்கலாம். ஆல இருந்து அவ வரைக்கும் நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு என்ன, அன்பு, அமுதா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாங்களா? அந்த மாதிரி இருக்கிற பெயர்கள். டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா?
1: ஓகே,
0: 3, 2, 1 ஸ்டார்ட்.
1: அம்பிகா.
0: ம்.
1: அன்பரசி.
0: ம்.
1: அழகு.
0: ம்.
1: அழகேசன்.
0: ம்.
1: அன்னக்கிளி.
0: ம்.
1: அழகு மயில்.
0: சரிங்க.
1: ஆதவன். அலமேலு.
0: சரிங்க.
1: ஆண்டாள்.
0: ஆண்டாள்.
1: ஆண்டவன். அவ்வளவுதான் இருக்குது மேடம்.
0: நிறைய இருக்குங்களே, இன்னும் உங்களுக்கு டைமுமே 20 செகண்ட் இருக்கு.
1: அன்பரிசி சொல்லிட்டீங்களா?
0: அன்பரிசி சொல்லிட்டீங்க.
1: அன்பு.
0: அன்பு நான் சொல்லிட்டேனே.
1: அப்படிங்களா?
0: ஆமாங்க.
1: அன்பழகன்.
0: என்னங்க அன்புலயே இருக்கீங்களே, வேற வேற.
1: இக்கில சொல்லாங்களா?
0: இக்கில பேர் இருக்குங்களா?
1: அது இல்ல, வேற. நீங்க ஆதான் சொல்ல சொன்னீங்க, அதனால சொல்லிட்டு இருக்கேன்.
0: ஆல இருந்து அவ வரைக்கும் சொன்னீங்களே. பாக்க போனா உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. சரி, பரவாயில்லைங்க. இப்ப எப்படின்னா, நேர்களே நீங்களும் கேட்டுக்கோங்க. நான் ஆ வரிசை அப்படின்னு சொல்றேன்னா ஆல இருந்து அவ வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இதே நான் கா வரிசை சொல்றேன்னா கால இருந்து கவ் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட கேமோட ரூல். இப்ப நீங்க இவ்வளவு நேரம் ஒரு நிமிஷத்துல பேர்கள் சொன்னீங்களா? எத்தனை பேர்கள் நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்க?
1: ஒரு 20 பேர் சொல்லிப்பு நினைக்கிறேன்.
0: 11 தான் சொல்லிருக்கீங்க.
1: அப்படி அவ்வளவு சொன்னீங்களா?
0: ஆமாங்க. இதுல வந்து நீங்க பின்னாடி இருந்து யாரோ உங்களுக்கு எடுத்து வேற கொடுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு அது கேட்டுச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா விளையாண்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி மேடம்.
0: நன்றி, நன்றிங்க.

0: பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடியிருந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. நம்மளோட அடுத்த நேயர் யாருங்கிறது கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: அங்க ஊர்ல கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்குங்க?
1: மேகமூட்டமா இருக்கு மேடம்.
0: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தவருக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தேன், ஆனால் உங்களுக்கு வந்து 45 செகண்ட் தான் கொடுக்க போகிறோம். இந்த 45 செகண்டில் நீங்கள் மயிலாடுதுறையிலேருந்து கூப்பிட்டதுனால மா வரிசையில் தொடங்குற மலர்கள் பேர் நீங்கள் சொல்லணும். மா, மாலேருந்து மவு வரைக்கும் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். மலர்கள் பேர் ரெடியாக இருக்கீங்களா?
1: மலர்கள் பேர்.
0: ஆமாங்க, மா வரிசையில், மாலையில் மா வரிசையில், மா மா மீ மீ எதுவாக வேணால் இருக்கலாம்.
1: மல்லிகை.
0: இருங்க, இன்னும் நான் டைமர் ஸ்டார்ட் பண்ணலீங்களே. 3, 2, 1 ஸ்டார்ட்.
1: மல்லிகை, மருதம், மனோரஞ்சிதம்,
0: யோசிங்க, பொறுமையா யோசிங்க.
1: எத்தனை சொல்லணும் மேடம்?
0: எத்தனை வேணா நீங்க சொல்லலாம். இன்னும் 20 செகண்ட் இருக்கு.
1: மல்லிகை சொல்லியாச்சு, மனோரஞ்சிதம் சொல்லியாச்சு.
0: பரவாயில்ல, உங்களோட டைம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து 3 மலர்கள் பேர் சொல்லியிருக்கீங்க. வேற யாராவது நேயர்கள் வந்து மா வரிசையில் சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அழைத்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: வணக்கம் ஊட்டி எஃப்எம். அந்த கால்

சார் கட் பண்ணிட்டாங்க நேயர்களே. இப்போ வந்து மாவரிசையில் மலர்கள் பேர் கேட்டிருந்தேன், அவர் மூணு தான் சொன்னார். உங்களுக்கு நான் 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சுட்டு வாங்க அடுத்த நேயர்.

0: நேர்களை, குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் திரைப்படத்திலிருந்து ஜாவித் அலி பேலா ஷிண்டி குரல்கள்ல யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல அந்த பாடலை கேட்டும் அடுத்த நேயர் எவ்வளவு ப்ரிப்பேர்டா வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
1: சின்னமடத்துல இருந்து இந்திராணி பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த பாடலுக்கு முன்னாடி நீங்க ப்ரோக்ராம் கேட்டிருந்தீங்களா நம்ம நிகழ்ச்சியில?
1: கேட்டிருந்தேங்க மேடம்.
0: மா வரிசையில தொடங்குற மலர்கள் பேரு 45 செகண்ட், நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னு பாக்கலாம். உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
1: மலர்னா பூவுல சொல்றீங்களா?
0: ஆமா ஆமாங்க, பூ. மா வரிசையில.
1: மா வரிசையில ரோசா, ரோஜா பூ.
0: மா வரிசைங்க, மா மா மல்லிகை முல்லை அந்த மாதிரி. மா மா மா மீ மீ அந்த மாதிரி.
1: மல்லிகை,
0: பரவாயில்ல. நேயர்களே, இப்போ வந்து மாலை தொடங்குற மலர்கள் பேர் கேட்டிருந்தேன். அவங்க ஒரு ரெண்டு பேர் சொன்னாங்க, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு நெட்ஒர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன் கால் கட் ஆகிடுச்சு. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். உள்ளூர் நேயர்கள் 9344-9010-18 அப்படின்ற நம்பருக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-9010-18 அப்படின்ற எண்ணுக்கும், புதிய நேயர்களாக இருந்தால் 8300-1910-18 அப்படின்ற இணைப்புக்கும் கூப்பிடுங்க. இப்போ நமக்கு ஒரு காலர் இருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நான் நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் பிரீத்தி மேம், ரொம்ப சந்தோஷம்.
0: நான் சோனியாங்களே, நீங்க பிரீத்தின்றீங்களே.
2: சோனியாங்கிறது மனசுக்குள்ள இருக்கு, ஆனா வருது பிரீத்தின்னு வந்துருச்சு.
0: அப்படிங்களா? சரி சரிங்க. ரெடியா இருக்கீங்களா? மாலை தொடங்குற மலர்கள் பேரு.
2: மாலை தொடங்குற மலர்கள் பேரா?
0: ஆமாங்க. பாருங்க, அப்படி இல்லனா இது ரெண்டு பேத்து கேட்டுட்டேன், உங்களுக்கு வேணா நான் வேற க்வெஸ்சன் குடுக்குறேன்.
2: ஆ, க்வெஸ்சன் வேறயே கொடுங்க மேம்.
0: வேற குடுத்துறலாங்களா?
2: ஆ,
0: இப்போ வந்து
2: ஈஸியா கொடுங்க மேம். சொன்ன வாட்டியே நீங்க கரெக்ட்டா வந்து என்னால ஆன்சர் சொல்ல முடியல, ஈஸியா குடுத்துருங்க.
0: அது நடந்து ஒரு 2 மாசம் ஆயிருக்கீங்களா?
2: அதுதான் இன்னும் ஞாபகம் வச்சிட்டே பாருங்க.
0: சரி சரிங்க. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கா வரிசையில தொடங்குற ஊர்கள் பேர். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆ,
2: கா வரிசை. ஓகே, அப்ப ஓகே. கிருஷ்ணகிரி, அப்புறமா என்ன பது, கிருஷ்ணகிரி, காவேரி பூம்பட்டினம், கும்பகோணம், கோடம்பாக்கம், வேற என்ன இருக்கு காவரிசில, கோயம்புத்தூர்.
0: சூப்பர்.
2: ஐயோ, அப்புறமா
0: 5 செகண்ட் தாங்க இருக்கு.
2: ஐயோ, டக்குன்னு வரல. அவ்வளவுதான் மேம் எனக்கு வந்தது.
0: பரவாயில்ல பரவாயில்லைங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. நீங்க வந்து ஒரு 5 பேர் சொல்லியிருக்கீங்க, பாக்கலாம் வேற யாராவது ஓவர் டேக் பண்றாங்களான்னு. அழைத்தமைக்கு நன்றி.
2: தேங்க்யூ சோ மச் மேம். பை பை.
0: பை பைங்க. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: காரைக்கால்,
0: கிருஷ்ணகிரி, ஏகப்பட்ட ஊர் இருக்கு.
3: காஞ்சிரம்பள்ளி, கொடைக்கானல், கோத்தகிரி,
0: சூப்பர்,
3: கும்பகோணம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, காட்டுப்பாக்கம்.
0: சூப்பருங்க. இன்னும் 30 செகண்ட் இருக்கு, பொறுமையா யோசிக்கலாம். அப்படியே கால தாண்டி வாங்க. கம்பம், கம்பம், கம்பம்,
3: குமிளி,
0: கூடலூர்,
3: வந்துருக்கு இப்ப வரைக்கும்.
0: பரவாயில்ல, இது வரைக்கும் நீங்க 12 பேர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அழைத்தமைக்கு நன்றி. பார்க்கலாம் வேற யாராவது உங்களை ஓவர்டேக்
3: பண்ணலான்னு. நன்றி மேம்,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம். கோயில்பட்டத்துல துரை பேசுறேங்க.
0: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கிறேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு அடுத்த கேள்வி கொடுத்துடலாங்களா?
4: சொல்லுங்க.
0: அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பா பா வரிசையில தொடங்குற திரைப்படங்கள், உதாரணத்துக்கு இந்த படையப்பா, பழனி, இந்த மாதிரி.
4: பாசமலர், பறக்கும் பாவை, படையப்பா.
0: படையப்பா நான் சொல்லிட்டீங்களே.
4: பஞ்சவர்ண கிளி, பட்டணமா, பட்டிக்காடா.
0: பட்டிக்காடா பட்டணமா, சரிங்க. பதினஞ்சு செகண்ட் இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நேயர்களையே நம்ம எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டு எல்லா நேயர்களும் பங்கு பெற்று ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. நீங்களும் போன் எடுத்து ரெடியா இருங்க, ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: வெயில் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்புல சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் குரல்கள் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு. மணி 4:30 ஆயிடுச்சு. அடுத்த நேயர் யாருங்கிறது கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்க.
1: ஓகே,
0: ரெடியா இருக்கீங்களா? பழங்கள், காய்கறிகள், தா. இப்ப தக்காளி, தர்பூசணி, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பழங்கள், காய்கறிகள் ரெண்டுமே நீங்க சொல்லலாம். தா வரிசை ஸ்டார்ட்.
1: தக்காளி,
0: தக்காளி நான் சொல்லிட்டேனே. தக்காளி, தர்பூசணி ரெண்டும் நான் சொல்லிட்டேன்.
1: தேங்காய். தேவை
0: சொல்லலாம், சொல்லலாம்.
1: ஒன்றும் தெரிய மாட்டேங்குது.
0: யோசிங்க, யோசிங்க, உங்களுக்கு இன்னும் 25 செகண்ட் இருக்கு, யோசிங்க.
1: தக்காளி, தேங்காய்.
0: பரவாயில்லைங்க, யோசிங்க. இன்னும் நமக்கு 10 செகண்ட் இருக்கு, யோசிங்க. ரொம்ப அழகா பங்கேற்றீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்தமைக்கு நன்றி.
2: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்றீங்களா?
3: தேவ தெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
4: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை ஸ்நேகிதியே.
2: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, சக்கரக்கட்டி திரைப்படத்துல இருந்து பென்னி தயாள் சின்மய குரல்கள்ல ஏ ரஹ்மான் இசையமைப்புல அந்த பாடலை கேட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நம்ம இந்த பா வரிசையில படங்கள் பேர் கேட்டிருந்தோம்ல, அதுக்கு ஒருத்தர் ஒரு பெரிய லிஸ்டே அனுப்பியிருக்காரு. பாசமலர், பாசம், பாகப்பிரிவினை, பஞ்சவர்ண கிளி, பாவ மன்னிப்பு, படிக்காத பண்ணையார், பண்ணையாரும் பத்மினியும், பட்டிக்காட்டு ராஜா, படிக்காத மேதை, படிக்காதவன், பஞ்ச கல்யாணி, பக்த பிரகலாதா, பிரிவும் சந்திப்போம், பிரியமானவளே, பிரியமுடன், பிரியா, பிதாமகன், பெரும்புள்ளி, பருவராகம், பணம், பில்லா, புன்னகை மன்னன், பணக்கார குடும்பம், இன்னும் ஒரு 15-20 பேர் அனுப்பியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன், கொழுமகொண்டான்லேருந்து. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களோட இசையமைப்புல ஹரிஹரன் குரல் அந்த பாடலை கேட்டோம் நேயர்களே. எதிரும் புதிரும்ல வார்த்தை விளையாட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேர் யாரங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க
1: பேசுறீங்க?
0: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம், தூத்துக்குடி மாவட்டம் மகேந்திரச்சி. மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி கேட்டுக்கலாங்களா?
1: சொல்லுங்க மேடம்.
0: வா வா வரிசையில தொடங்குற நடிகர் நடிகைகள் பேர், விக்ரம், விஷால், அந்த மாதிரி வா
1: வரிசையில.
0: என்னங்க, வினிதாங்களா? சரி சரி சரிங்க. பாட்டு அப்புறம் பாடுவீங்களா? பேர் சொல்லுங்க. இன்னும் 15 செகண்ட் தாங்க இருக்கு.
1: விக்ரம்.
0: விக்ரம் நான் சொல்லிட்டேங்க. பரவாயில்லைங்க, ரொம்ப அழகா ஒரு 6 பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு. இன்னும் நிறைய நிறைய நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். நன்றி.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள்.
1: நேர்களை எதிரும் புதிரும் கேட்டுட்டு இருக்கும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளோட கடைசி நேர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
1: எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்க மாட்டோம், வாங்க டீ சாப்பிடலாம், டீ டைம் இப்போ ஆபீஸ்ல.
1: ஆமாங்க, டீ சாப்பிடணுங்க, முடிச்சிட்டு தான் சாப்பிடணும்.
2: சரிங்க,
1: கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ விளையாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா, வார்த்தை விளையாட்டு.
2: ஆமாங்க,
1: இப்போ கடைசி பகுதின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு புது டாஸ்க். அது என்னன்னா, சா வரிசையில தொடங்குற விலங்குகள் பறவைகள். உதாரணத்துக்கு இந்த சிங்கம், சிறுத்தை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. சார் இப்பதானங்க நான் சிங்கம் சிறுத்தை ரெண்டு
2: சொன்னேன்,
1: பறவைகளும் சொல்லலாம். நீங்க
2: பறவை
1: சொல்லலாம், பறவை சொல்லலாம். நேர்களே எதிரும் புதிரும்ல இருந்து நான் வந்து இப்போ விடைபெறறேன். ஒரு நல்ல பாடல் கேட்டுக்கலாம். கேட்டதுக்கு அப்புறமா அடுத்த நிகழ்ச்சியில நம்ம கூட சதீஷ் அவர்கள் இணைவாரு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சௌன்யா.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் மகளிருக்கும் அதிக வேலைவாய்ப்பு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். அரசு பணி என்பது நாட்டிற்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளன. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருச்சி, திருவாரூர், நாகை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்லான் இணை பட்டம் வென்றது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 5:02. நேர்களில் இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில் வாடாமல்

உங்கள் மனதிற்கு பிடித்த பழைய தமிழ் திரைப்பட பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்க கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணைய உள்ளூர் நேயர்கள் 9344901018 இந்த எண்ணிலையும், வெளியூர் நேயர்கள் 9342901018 இந்த எண்ணிலையும், புதிய நேயர்கள் 8300019101018 இந்த எண்ணிலையும் அழைச்சி உங்களுக்கு விருப்பமான தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் வலித்தது பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் இருந்த பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் முதல் நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் இடக்கர் ரங்கநாதன் சார்.
0: ரங்கநாதன் எப்படி இருக்கீங்க
1: சார்? நிகழ்ச்சியில அருமையா கேட்டுருங்க சார். மெட்ரோ ராகங்கள்லாம் நல்லா இருந்துச்சு காலையில.
0: ஓகே ஓகே. காலையில பழைய பாட்டு, இப்பவும் பழைய பாட்டு இல்லையா? மிடில் சாங்ஸ் இப்ப பழைய பாட்டு இல்லையா?
1: என்ன
0: பாடல் கொடுக்கலாம் இப்ப உங்களுக்கு?
1: சார், எனக்கு உலக சுற்றி வாழ்வன் படத்துல இருந்து பச்சைக்கறி முத்து.
0: எங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: தேங்க்யூ.

0: எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சத்யநாராயணம், கோயம்புத்தூர் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்கு சார். எனக்கு கொடுத்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: சார்? படம் வந்து தாய் உள்ளம்.
0: ஓகே.
1: பாடல் வந்து கொஞ்சம் புறாவே.
0: கொஞ்சம் புறா உங்களை நோக்கி பறந்து வந்துட்டே இருக்கு. அடுத்ததுக்கு நன்றி
1: சார். நன்றி சார்.

0: ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் 5:15. பொன்மாலை பொழுதில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோடான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்குங்க சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலம் சொல்லுங்க. என்ன விருப்ப பாடல் இன்னைக்கு?
1: ஒரு அருமையான பாடல், நிறைக்குடம் படத்திலிருந்து கண்ணொரு பக்கம் நெஞ்சொரு பக்கம் என்ற பாடல்.
0: ஓகேங்க, விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: கண்ணதாசனில் பாடல் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் ஒலித்தது நிறைகுடம் திரைப்படத்திலிருந்து. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த நேரம் என்ன பாடலோட காத்துட்டு இருக்கான்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் ஐயா.
0: நீய மாலை வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்துங்க?
1: திருப்பத்தூர் பீமகுளம், சிவகுமார்.
0: சிவகுமார், எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கங்க. திருப்பத்தூர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க.
0: ஓகே, மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு
1: ஐயா? வசந்த மாளிகை படத்துல இருந்து
0: ஓகே
1: மயக்கம் என்ன மணி மாளிகை இந்த பாடல் கொடுத்துடலாம் ஐயா.
0: ஓகே, எங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: ஓகே, அனைத்து நேயர்களுக்காகவும்

கண்ணதாசனின் பாடல் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் பாடல் வலித்தது வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பெற்றால் தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உதகை ரோஸ்மோன் பகுதியை சேர்ந்த மாலதி ஜெயபாலன் அவரின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஊட்டி FM 101.8 பொன் மாலை பொழுது.

0: ஓகே, அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் கோவில் படத்திலிருந்து துரையன் பேசுறேன்.
0: துரையன், எப்படி இருக்கீங்க? துரையன்
1: நல்லா இருக்கீங்க? நீங்களா நல்லா இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்காங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு? பொன்மாலை போடுது நீங்கள்.
1: அவந்தார் மனிதன் படத்திலிருந்து அன்பு நலமாடும் கலை கூடும்.
0: ஓகே, சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க. அடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியை சேர்ந்த நாச்சிமுத்து அவரின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது ஊட்டி FM 101.8 பொன் மாலை பொழுது.

0: பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் வலித்தது. நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை வணக்கம். யார், எங்கிருந்துங்க?
1: இனிய மாலை வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் கனியூர்லிருந்து அண்ணாதுரை சார்.
0: அண்ணாதுரை எப்படி இருக்கீங்க? மாலை பொழுது அழகா மாத்திர மாதிரி ஒரு சூப்பரான பாடல் கேளுங்க.
1: சூப்பரான எனக்காக உங்களுக்காக அடுத்துதான் அனைத்து நேயருக்காக.
0: ஓகே, பாடல்.
1: படம் வந்து சார் அன்னை இல்லங்க சார்.
0: ஓகே, பாடல்.
1: பாட்டு வந்து எண்ணிருந்து 16 வயதில் இந்த பாடல் கொடுங்க சார்.
0: ஓகே, நம்ம எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.
1: எல்லாருக்காகவும் பாடல் கொடுங்க.
0: ஓகே, அழைத்ததுக்கு நன்றி. நன்றிங்க.
1: நன்றி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. உதகை அருள் நகர் பகுதியை சேர்ந்த பிரேமா அவரின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். ஊட்டி FM 101.8.

மனதிற்கு இனிமை சேர்க்கும் அழகான பாடல் ஒலித்தது ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து ஒலிக்கிறது அடுத்த பாடல், தியாகம் திரைப்படத்திலிருந்து, கொல்லிமலை பகுதியை சேர்ந்த ராஜேஸ்வரி அவர்களின் விருப்ப பாடலாக.

0: ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சமில்லை, அவன் என்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை என்ற சூப்பரான வரிகளோட பாடல் ஒலித்தது தியாகம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேயர்கூட. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இனிய மாலை. வணக்கம்.
1: இனிய மாலையோட உங்களுக்குமே. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி வினோபாநகர் வெள்ளிங்கிரி பேசுறேங்க.
0: வெள்ளிங்கிரி.
1: ஆமாங்க சார்.
0: ஓகே, நல்லா இருக்கங்க. கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலை பேரு உங்களுக்கு வச்சுட்டாங்க இல்லையா?
1: ஒளிமயமான எதிர்காலம்
0: விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.

0: பொன்மாலை போடுது நிகழ்ச்சியில் லாஸ்ட் காலர் கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம்.
1: என்ன
0: பாடலுங்க?
1: பரவாயில்ல,
0: ஆறுதல் படுத்திருக்காரு அப்ப
1: உங்களை. போறாரு
0: உங்க வீட்டுக்காரர் டெடிகேட் பண்ற மாதிரி சூப்பரான பாடல் கேளுங்க, கொடுத்துடலாம்.
1: மன்னவன்
0: வந்தான் திருவரு செல்வன் விருப்ப பாடல் வந்துட்டே இருக்குங்க.
1: ரொம்ப நன்றிப்பா,
0: நன்றி.

தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா தங்கடா

நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விலக்கேற்றும் வேலை, மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதக்கமடு படுகுமொழி பாடல்கள் இடம்பெறும், 7:00 திரைகானம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலக்கோடு பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம், படைப்பு நாகர்கோயில் வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நீங்கள் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, எஸ் ஹரிகுமார் அவர்களின் வயலின் இசை இடம்பெறும், 11:05 ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லி அஞ்சல். தொடர்ந்து நாளை நம் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களே. காலை 6:05 ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், காலை 6:45 மாநில செய்திகள், காலை 6:55 இயற்கையின் மொழி, இந்நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்றத்தினால் தனிநபர்களின் பங்களிப்பு குறித்து இயற்கை ஆர்வலர் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும், 7:00 காலை கதிர், இதில் நலமுடன் வாழ வெர்டிகோவிற்கான சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும், தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், மனநல சுகாதார பராமரிப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் சாலி சின்மா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும், தொடர்ந்து ஆங்கிலம் ஆனர் மற்றும் உரை சுற்றும் காற்று, காலை 8:15 ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும், 9:15 ரெட்ரோ ராகங்கள், 9:30 உதகை உடவச்சந்தை காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

நாளை காலை 10:30 பூங்காவனம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் ஆடோசோலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி இடம்பெறும். காலை 11:00 செய்தி சுருக்கம், 11:00-2:00 எண்ணங்களின் வண்ணங்கள். நாளைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி இடம்பெறும் தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் என்பது ஓய்வு நாளா அல்லது வீட்டு வேலைக்கான வேலை நாளா? நேர்களின் கருத்து பகிர்வு இடம்பெறும். நிகழ்ச்சி நேரல் கேட்டீர்கள் நேர்களை, தொடர்வது ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:10. நேர்களிருக்கும் இந்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேலை.

கேட்ட பாடலுடன் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. அடுத்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெயில்டன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், உறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் மட்டுமின்றி தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை இணைக்கும் அமைப்பாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். 40 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், புதிய வாய்ப்புகளையும் சந்தைகளையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, திறன் இந்தியா இயக்கம், பிரதமரின் கைவினைக் கலைஞர்கள் வாழ்வாதார திட்டம் உள்ளிட்டவை இளைஞர்களை வளர்ச்சிப் பாதையில் இணைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வித் திட்டமும் திறன் மேம்பாட்டுத் திட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதிய பொறுப்புடன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். அவர்களின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு மொத்த வேலைவாய்ப்பு 2017-18 இருந்து 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2017-18 6% இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையாக இருந்தது 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர், இதுல பெண்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்று

0: மின்னழுத்தத்தாலும் பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் தொழில் பழகுனருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா, அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் இணையை வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கா ஜார்ஜ், மேட்டில்டே ஜார்ஜ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் விஐபி படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியிருக்கிறார்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தின் நேரம் 6:41.
4: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
5: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
6: சீமிய ஜனலாக எங்க சிரி தும்பித நமஸ்காரா. இதோ பெட்டத கம்பலு. நங்க படகு கலாச்சாரம் பொறுத்த வரைக்கும் எத்தை அம்மனோ இரியோடையா மாலிங்கையா நங்க வந்து குலதேவரா வேண்டினா இவக்க காந்தேகியே மாடுவ வழிபாடும்

அதாவது ஐயனா ஐய காலாந்தே நாங்க வந்து முறை பீத்த எத்த குடிக இத்தத்தா ஓப்புதோ ஐய குடிக இத்தத்தா ஓப்புதோ பூஜ்ய இத்தத்தா மாடுதோ அத்தந்தேகி அதனால வழிவகையா மாடிந்தே வந்து வந்தா ஆ பெருமையை பத்தி யோகோ வந்து பாட்டு நாங்க குன்ன வயசு வந்தா கேத்து தொட்டித வந்து பாட்டு நாங்க பஜனை பாடினவோ இல்ல வேற வந்து ஒளி விஷய வந்து பாட்டு பாடினவோ அத்தன ஈ பாட்டை வந்து நாங்க விரும்பி பாடினோம் ஈ பாட்டு மெட்டோ வந்து எளிமையா அட்டுறா எல்லாக புறப்பணங்க அட்டுறா அந்த அருமையான பாட்டோ நாங்க காய முதல் பாட்டா வந்து நடந்தது கேத்து நடுவோம்.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಗಮಲೋನಿಗೆ ಚಿತ್ರದುರ್ಗ ಬಂದ ಎಲ್ಲಾ ಪಾಟು ನಿಂಗ ಅಪ್ಪರ ಹಿಡಿತಟ್ರ ಅತ್ತಿಂದಿಗೆ ಹೆಂಗ ನಂಬಿನಿಯೋ ಇದೇ ಮಾಕೆ ಇನ್ನೊಂದು ಬೆಟ್ಟದ ಗಮಲೋನಿಗೆ ಚಿತ್ರದುರ್ಗ ನಿಂಗ ಒಂದು ಸಂದಿಚನಿಯೋ ನಮಸ್ಕಾರ.
1: நேயர்கள் இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: சங்கரங்கோவில் அருகே உள்ள புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் தங்கராஜின் கல்வி பணியை பாராட்டி மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மிடம் இருந்து ஆசிரியர் தங்கராஜ் விருதை பெற்றுக் கொண்டார். இந்த பெருமைமிகு தருணத்தை அவரது குடும்பத்தினர், தந்தை முருகேசன், தாய் சாந்தி, மகள் சுமித்ரா மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் உள்ள தொலைக்காட்சி வாயிலாக நேரடியாக கண்டு களித்தனர். அப்போது அவரது தாய் ஆனந்த கண்ணீர் வடித்தார். மேலும் இந்த விருது வழங்கிய மத்திய அரசுக்கு நன்றியையும் தெரிவித்ததோடு தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் நாட்டின் உயரிய ஆசிரியர் விருதை பெற்றிருப்பது தென்காசி மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான பொருந்தி நின்ற பெருமாள் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு உரியடி திருவிழாவும் நடைபெறும். அதன் ஒரு பகுதியாக தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தென்காசி நகரின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சிறுவர்கள் கிருஷ்ணர் அவதரித்த பல்வேறு வேடங்களில் அணிந்து குழந்தைகள் இவ்விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் பிரதான அருவியான குற்றால மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து தங்களது குடும்பமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி ரயில் நிலையத்தை நவீனமாக்கும் வகையில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மறு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹7.08 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் ரயில் நிலையத்தில் பல்வேறு நவீன வசதிகள் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக பயணிகள் நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய 2வது நுழைவு வாயில், புதிய ரயில் நிலைய கட்டிடம், நவீன முகப்பு மற்றும் உட்புற வடிவமைப்பு, வாகன நிறுத்துமிடம், குடிநீர் வசதி, தகவல் பலகைகள், காத்திருப்பு அறைகள் மற்றும் நவீன கழிப்பறைகள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. மேலும் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்களும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்காசி அரசு மருத்துவமனை இரத்த தான வங்கி சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்த இளைஞர்களுக்கு அரசு மருத்துவமனை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக மண்டல அளவிலான ஜூடோ போட்டி நடைபெற்றது. இதில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். மாநில அளவில் தனிநபர் போட்டி வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக ₹1,00,000, இரண்டாம் பரிசாக 75,000, மூன்றாவது பரிசாக ₹50,000 வழங்கப்பட உள்ளது. குழு போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக தலா ₹75,000, இரண்டாவது பரிசாக தலா ₹50,000, மூன்றாவது பரிசாக தலா ₹25,000 வழங்கப்பட உள்ளது. மேலும் போட்டிகளில் வழங்கப்படும் சான்றிதழ் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சலுகைகள் பெற முடியும் எனவும் பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் இந்த முதலமைச்சருடைய விளையாட்டு போட்டியில் பங்கேற்று விளையாண்டு வருகின்றனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரை சேவை வார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமாக கருதப்படும் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் பாரத பிரதமர் மோடியின் பெயரில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கோவிலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பிரதமர் மோடியின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தனர். இதையடுத்து குற்றாலநாதர் திருக்கோவிலில் அன்னதான மண்டபத்தில் அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
0: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
2: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்ப நடந்த SSCGL 25 இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்ல இருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்றதுக்காக நான் இப்ப வில்லிங்கா இருக்கேன். எனக்கு கிடைச்சது கண்டிப்பா நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், முக்கியமா ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
3: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில இருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாவும் சரி, எனக்கு சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்டா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. பிளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும் தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
4: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2,000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டிதான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால அங்க சிங்கார வேலை ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
1: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
5: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித்தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம், சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் எஸ் எஸ் தாசில்லா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்பு துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை

விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்டோன் ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 96% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 92% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை: விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா ஆஸ்பரலம் கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும்

நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். கேரட் பயிரில் துருயி மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோலண்ட்ரா ராணி ரிப்ளோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் கவனத்திற்கு, உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோராதரோனில் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடெர்மா ஆஸ்பரல்லம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் இடலாம். மழை இல்லாத நேரங்களில் இதனை இட வேண்டும். இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மழைக்கால நோய்களால் கால்நடைகள் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் கால்நடைகளை பாதுகாக்கவும். கால்நடைகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிரான தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஏபுல, என்னைக்குத்தான் நான் எடுக்கிற முடிவை சரின்னு சொல்லியிருக்கிறேன்?
0: அட மச்சான், நான் எப்ப சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன்?
1: பிறவு, நாம அறுவடை செய்யற பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சா கூடுதல் லாபம் எடுக்கலாம் தானே?
0: ஆமா.
1: இதுல நீ என்ன குத்தம் கண்ட?
0: மச்சான், நான் குத்தம்னு சொல்லவே இல்லையே. நான் பேசினாலே குத்தோன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க.
1: குத்தோன்னு நினைச்சா உங்ககிட்ட ஏன் எல்லாத்தையும் கலந்து பேசணும்?
0: கலந்து பேசினா என்னோட வார்த்தையையும் காது கொடுத்து கேட்கணும்ல.
1: ஏபுல, நான் என்ன காது கொடுத்து கேட்காமையா இருக்கேன்? அதான் என் நண்பங்களோட கலந்து பேசிட்டேன். பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது நல்ல முயற்சி தானே, அவங்களும் சொல்லிட்டாங்களே.
0: நானும் அதையே தான் சொல்லுறேன் மச்சான். ஆனா எந்த செயலையும்

0: செய்யறதுக்கு முன்னாடி அத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்றேன்.
1: ஆ சரிதான் சரிதான், மொத காலடி எடுத்து வைப்போம், அப்படியே படிப்படியா தெரிஞ்சுக்கலாமேன் தான்.
0: எப்படி? ஒவ்வொரு படியிலையும் கீழே விழுந்து விழுந்து தெரிஞ்சுக்கணுமாக்கும்.
1: ஏன் செல்வி, நீ என்னத்தான் சொல்ல வர?
0: மச்சான், பொருட்களை மதிப்பு கூட்டுறதுல என்னென்ன விஷயங்களை கவனத்துல வச்சு செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதுல என்னென்ன சான்றிதழ் வாங்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இதுல காலடி எடுத்து வச்சா சிறப்பா செயல்பட முடியும்னு சொல்றேன்.
1: ஓ, அதுவும் சரிதான்.
0: ஆ, அப்படி வாங்க வழிக்கு. மச்சான், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால ஏற்படக்கூடிய லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க எடுத்து சொல்ற விவரங்களை கேளுங்க, உங்களுக்கே புரியும்.
2: நம்மளுடைய பாரம்பரியம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல தான். குடும்பத்துல வந்து இன்னைக்கு நம்ம ஆளாளுக்கு ஒரு தொழில இருந்தாலுமே கூட பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தாவோ இல்ல தாத்தாவோட தாத்தாவோ யாராவது ஒருத்தர் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில தான் இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்மளுடைய தலைமுறை விவசாயத்தை தேடி போறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதையும் தாண்டி விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதுலயும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு மதிப்பு கூட்டி இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். பொதுவா வீட்டுல வந்து பொறுப்பா இருக்கணும் அப்படின்னா அந்த கொத்துசாவியை வந்து பெண்கள் கையில தான் கொடுத்துருப்பாங்க, அவங்ககிட்ட நீ கூட எல்லாம் பொறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா விவசாயம் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க படிச்ச கல்வி தொகுதி வேறையா இருக்கலாம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதை கரெக்டா அப்படின்னு பல தடவை யோசிச்சுதான் அந்த விவசாயத்துல இறங்கியிருப்பீங்க. அதோட பின்ன நீங்க சொல்லுங்களேன்
3: சார். அதாவது நாம என்ன படிச்சு என்ன பண்ணாலும் நம்ம தட்டுல சாப்பிட போறது உணவு தானே. அந்த உணவு எவ்வளவு பெரிய முக்கியம்னு ஒரு இல்லத்தரசியா ஒரு ஒரு பெண்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மகிட்ட இடம் இருக்கு, அதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் இளைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியம் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் நான் இந்த அக்ரிகல்ச்சர் குள்ளே வர ஆரம்பிச்சேன்.
2: ஓகே மேம், சரி, இதை முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும். சரி, ஏற்கனவே என்கிட்ட நிலம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப இதை யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும், அதுக்கான பொருளாதாரம் நமக்கு வேணும், அதெல்லாம் எப்படி தயார் பண்ணீங்க? நிலத்தை வாங்கினதுலேருந்து ஒரு இயற்கை விவசாயியாக உள்ள கால் எடுத்து வச்சதுலேருந்து உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள்.
3: சரி, எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா எல்லாருமே அக்ரிகல்ச்சர், திருத்தணி மாவட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, எங்கள் அப்பாவும் வச்சுருந்தார். ஆனால் காலச்சூழல் காரணமாக எங்கள் அப்பாவால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த இடத்த வாங்கினேன். ஸோ என்னுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாவை மாதிரி நானும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் வாங்கினோம். அதை பண்ணும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவர் மற்ற எல்லாருமே ஒத்துழைச்சு அதனால்தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு நாங்கள் வாங்கணும்.
2: ஓகே மேம், இப்போ இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்கள் முறையாக விவசாயம் பண்ணி அந்த பொருளை விளைவிச்சதுக்கப்புறம் மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது மேம்?
3: விவசாயத்தை பண்ணும் பொழுது நம்ம இப்போது ஒரு 3 வருடங்கள்லேருந்து 4 வருட காலங்கள் வந்து நான் வந்து வெறும் பொருட்களை பொருட்களாக தான் கொடுத்துட்ருந்தேன். அதாவது நெல்லிக்காய் பண்ணுவோம், மாம்பழம், அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாமே வந்து என்னென்ன கமாடிட்டியோ அதை அப்படி அப்படியே தான் நாங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தோம். அப்படி ஒரு சூழலில் கொடுக்கும் பொழுது இப்போ அந்த நெல்லிக்காய் அப்படிங்கிற ஒரு விஷயம் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய்க்கு மேலே ஒரு கிலோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததில்லை. இப்போ வேணால் அந்த மார்க்கெட் ரேட் வேறு மாதிரி இருக்கலாம், ஒரு 25 ரூபா 30 ரூபாய்க்கு எடுக்கலாம். அப்போ 10 ரூபா 12 ரூபாய்க்கு கொடுக்கும் பொழுது அது அழகாக இருக்கணும், அது பறித்த உடனே அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே எதுவும் அடிபட்டுறதோ மற்றதோ எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி நேர்த்தியாக இருந்தால் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய லாங்கிவிட்டி, அதாவது ஒரு பொருளோட ஷெல்ஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து அப்படியே கொடுக்கும் பொழுது நம்ம அவசரமாக வந்த விலைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதில் நம்மளுக்கு நஷ்டம் தான் வரும். இதை ஒரு 3 வருட 4 வருட காலங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். என்னுடைய நெல்லிக்காயெல்லாம் அப்படியே கொண்டு போய் கொட்டிடுவோம், அப்படியே வீணாயிடும். ஏன்னா அந்த ஒரு மாதிரி சுருங்கிடுச்சுன்னா யாருமே வாங்க மாட்டாங்க, நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. அப்புறம் நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் மதிப்பு கூட்டல்ல வந்தேன்.
2: என்னென்ன பொருட்கள்லாம் மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சீங்க மேம்?
3: என் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பொருளாக இருந்தாலும் நம்ம வேல்யூ ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். இப்போ நம்ம நெல்லிக்காய் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் மூலிகைகள், அதுக்கப்புறம் பழங்கள். பழங்களில் மாம்பழங்களை மாத்திரம் நான் மதிப்பு கூட்டாமல் வச்சுருந்தேன். அது போன வருடத்திற்கு முந்தின வருடம் அதையும் ரெடி டு ட்ரிங்க், நான் கார்பனேட்டட் ரெடி டு ட்ரிங்காக பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து நெல்லிக்காய் ப்ளஸ் பைனாப்பிள் மாம்பழம் மற்றதுலாம் பண்ணேன். எப்படின்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அது ஃப்யூச்சரில் எந்த விதமான

0: குளிர்பானங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டா ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கறத என்னுடைய தொலைநோக்கு பார்வை.
1: இப்போ மதிப்பு கூட்டுறது சாதாரணமாக யோசிச்சிடலாம், அதுக்கான பயிற்சி வேணும், அதற்கான தொழில்முறை கருவிகள்லாம் வேணும் இல்லைங்களா, எக்யூப்மெண்ட் வேணும். ஒரு மிஷினரிஸ் இருந்தால் தான் அதை வந்து மதிப்பு கூட்டுறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும், அப்போ தான் அந்த லேபிளிங்க்கும் அது நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸை சொல்லுங்களேன் ஸ்டார்டிங்ல.
0: அதாவது இப்போது எல்லா விவசாயிகள்கிட்ட சொல்கிறது தான், உங்ககிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் பெரிய அப்படியே ஒரு காம்ப்ளெக்ஸெல்லாம் கொண்டு போக வேண்டாம், ஒரு சிம்பிள். இப்போ ஒரு காய்கறியே கிடைக்குது அப்படின்னா ஒரு காய்கறி ஒரு விவசாயம் பண்ணுறாரு, அப்போ காய்கறி விவசாயில வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது என்ன பண்ணாலுமே ஒரு பங்கு நீங்க வித்துருங்க, ஒரு பங்கை எடுத்து அப்ப மார்க்கெட்ல வேல்யூ இல்லை, 50 ரூபாய் இருக்கும்போது நம்ம வித்துருவோம், 40 ரூபாய் இருக்கும்போது வித்துருவோம், ஆனா விலை கம்மியான டைம்ல அதை நீங்க உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அமைச்சிட்டு அதை வந்து வேல்யூ ஆடடா பண்ணலாம். இப்ப காய்கறிகள் எடுக்கும்பொழுது அப்படியே ட்ரை பண்ணி நம்ம வெத்தலா தர முடியும், கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம வெத்தலா தர முடியும். இப்ப நெல்லிக்காய் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சது நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை நாங்க என்ன தரோம்னா முதல்ல அந்த கொட்டையை எடுத்துட்டு வெறுமன் ட்ரை பண்ணி நெல்லிக்காயா தர ஆரம்பிச்சோம், நெல்லிக்காய் பவுடர் நெல்லி முள்ளி அப்படின்னு தர ஆரம்பிச்சோம். அப்புறம் நெல்லிக்காயில பல்பொடி பண்ண ஆரம்பிச்சோம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட், நெல்லிக்காயோட மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு நெல்லிக்காய் ஜூஸாக பண்ண ஆரம்பித்தோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸு எப்படி மற்ற ஜூஸை விட யூனிக்கானது அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். உங்களுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, உங்கள் ப்ராடக்டை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் என்னுடைய ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு உங்களுடைய நோக்கம் விஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் பொழுது நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது ரீச் பண்ண முடியும்.
1: அதே இப்போ நீங்களே சொன்னீங்க நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்னதான் இயற்கை முறையில் நம்ம ஒரு லேபிளிங்லாம் பண்ணி மதிப்பு கூட்டி விற்றாலும் அந்த கலரிங்கை பார்த்தோன்னா இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை லேபிள்லாம் நல்ல பக்காவாக ஒட்டியிருக்கிறாங்க, ஒரு கண்டெய்னரில் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வர்றது எப்போ?
0: அதுதான் நோ த ஃபார்மர் நோ த ப்ராடக்ட் நோ த பீப்புள். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போது மக்களும் தெரிஞ்சுக்கணும், விவசாயமும் தெரிஞ்சுக்கணும், எதையோ நம்ம தேடி போகிறோம். நம்ம கையில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஜூஸாக இருந்தாலும் இது ஆம்லா ஜூஸ்ன்னு இல்லை, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது லேபிளிங். அந்த லேபிளிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா இல்லை, என்ன கலந்துருக்கு, என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதனுடைய ரேஷியோ என்ன. இல்லைங்க எனக்கு இருக்கிற அவசர கால கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னும் பொழுது தயவு செய்து அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த லேபிளிங்கில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வெள்ளச்சக்கரை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய இடத்துல இதற்கான பயிற்சிகள் தராங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிட்டு தான் இது உள்ளே வந்தோம்.
1: இல்லை கண்டிப்பாக இப்போ பேக்கேஜாக இருக்கட்டும், லேபிளிங், அதோட உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், இதெல்லாம் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க?
0: இல்லை இதில் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லிக்காயில் விட்டமின் சி தான் இருக்குன்றதே நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிளிங் அவசியமாக இருக்குது, டெஸ்டிங் அவசியமாக இருக்குது. இதுதான் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அதற்கு நாங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ கவர்மெண்ட்லேயே நாங்கள் இப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம், NPOP அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்லேயே நம்ம ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி இன்டர்டெக் லேபு மற்ற பெரிய லேப்லலாம் அக்ரடபிள் லேப்னு பேர், அந்த லேபில் நம்மளை சர்டிஃபை பண்ணி நம்ம ப்ராடக்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்ரி 6 மந்த்ஸ் இஸ் அ மேண்டேட்ரி.
1: அதாவது இயற்கை முறையில் விளைவித்த பொருளை வந்து நான் மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னா, இயற்கை விவசாயி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு தர மதிப்பீடு வேணும், நான் வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு ஒரு தர மதிப்பீடு வந்து கவர்மெண்ட்டில் வாங்கணுங்களா, அந்த ப்ரொசீஜரை சொல்லுங்க.
0: ஆமாங்க, கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் வாங்கணும். ஏன்னா நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அந்த ரூல்ஸ் பிரகாரம் உங்கள் லேபிளிங்கில் என்ன இருக்கணும், மற்றதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து விவசாயிகளுக்கு எல்லாருமா சேர்ந்து அதை ஒரு கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா இப்படி இப்படி ஒரு 6 மந்த்ஸ் ஒரு வாட்டி, ஒரு 1 இயர் ஒரு வாட்டி மாறும் பொழுது சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு ட்ரைனிங் தருவாங்க.
1: ஓகே, இப்போ பெரு விவசாயிகள் இருப்பாங்க, குறு சிறு விவசாயிகள் இருப்பாங்க இல்லைங்களா, இப்போ அவங்களும் வந்து இப்போ என்கிட்ட ஒரு எலுமிச்சை மூலம் மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு நான் ஏதாவது மறுப்பு கூட்டல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கும் இதே தான் ப்ரொசீஜரா?
0: ஆமாம், அவள் சிறு விவசாயிகளாக இருந்தாலும் பெரிய விவசாயிகளாக இருந்தாலும் ஒன்ஸ் ஒரு பொருள் அந்த பொருள்லேருந்து வடிவம் மாறி அது வேல்யூ ஆடடாக வரும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான லேபிளிங் மற்ற டெஸ்டிங் இதெல்லாம் மேண்டேட்ரி.
1: மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங்

0: சவாலான விஷயம். எப்படி ஆரம்பிச்சது உங்களுடைய மார்க்கெட்டிங்?
1: சந்தைப்படுத்துறது அப்படிங்கறத இருக்கிறதுல எல்லாரும் மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப சந்தைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள், இன்னும் அது ஒரு சவால் அப்படின்றத தாண்டி இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது என்னன்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இதையும் தாண்டி சந்தைப்படுத்துறதுல அங்காடிகள் இருக்கு. அதாவது இயற்கை அங்காடிகள் சந்தை போடுறாங்க, இயற்கை விவசாயிகளுக்கான நேரடி விற்பனை அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் என்ன, நம்ம எங்கேருந்து உருவாரோம், என்ன பொருளை கொடுக்குறோம், அது எண்ட் யூசர் யார் எப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியாவோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவோ சொல்லும் பொழுது அவங்க அதில் அட்ராக்ட் ஆவாங்க. நிச்சயமாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்.
0: இல்லை, இப்போது அதையும் தாண்டி இப்போ வலைதளத்தில் நிறைய பார்க்குறோம், நிறைய அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ், இந்த ரோடுகளெல்லாம் வயலுக்கு வெளியிலேயே ஒரு கட்டியில் போட்டோ இல்லை ஒரு ஸ்டாலை போட்டோ விற்கிறவங்களெலாம் பார்க்குறோம். அது லாபகரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் இதற்கு மாற்று வழி அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்லை, அதெல்லாம் வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடிய விவசாயி அதை பண்ணலாம், ஹைவேஸில் இல்லாத விவசாயிகளையும் தேடக்கூடிய நிலைகள் இப்போ வந்திருக்கு. அப்போ நான் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வெறும் ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, சர்ச் பண்ணும்பொழுதே நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டில், நம்ம தான் ஒரு விவசாயி நான் படிச்சிருக்கேன்றதுக்காக நாங்கள் சொல்லலை, படிக்காத விவசாயியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு இதற்கான தீர்வுகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்படியும் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்ரி மார்க்கெட்டிங் எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஸ்டால் போடும்பொழுதோ இல்லை ட்ரேட் சென்டரில் போடும்பொழுதோ நம்ம என்ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதன் வாயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும்.
0: ஓகே, இப்போ பேசும்போது சொன்னீங்க கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லலாம் பயனடைஞ்சிங்க? அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது?
1: எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸில் தமிழ்நாடில் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு ஓடிஓபின்னு ஒன்று முன்ன இருந்தது. ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட், இப்போது திண்டுக்கல்ல ஒன்று. அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பல்சர்ஸ்க்கு, ஆனால் எனக்கு வந்து ஓடிஓபிலேயே வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தந்தாங்க. அதை நான் அவைல் பண்ணது வந்து பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து நாங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் தராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏஎஃப் அப்படின்னு பேர், ஏஐஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது எல்லாமே நம்ம கவர்மெண்டில் இருக்குது, நம்ம அதை பண்ணுறதுக்கும் நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதற்கு தயாராக இருக்காங்க. இன்ஜினியரிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்.
0: இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நமக்கு அந்த மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கணும் பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாமா?
1: நிச்சயமாக, 9940543555.
0: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ரெடியா இருக்கு.
1: நிச்சயமா.
2: என்ன மச்சான், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க தானே, கவனமா
0: கேட்டுக்கிட்டீங்களா? விவரத்தெல்லாம் ஒவ்வொன்னும் முத்து முத்தால எடுத்து வச்சாங்க. விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான எல்லா வழிமுறைகளும் சொன்னாங்க. குறிப்பா நம்ம அரசு என்னென்னலாம் வழிகாட்டுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. அதோட விற்பனை வாய்ப்புகளும் அருமையாக எடுத்து சொன்னாங்களே.
2: ஆ மச்சான், இப்போ உங்க பேச்சே தெளிவாவில் இருக்கு.
0: சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டா தெளிவாக தானே இருக்கும். சில சமயம் செல்வி சொல்றதும் சரியாக தானே இருக்கு.

0: இருக்கும்.
1: சின்ன வயசுல இருந்தே வேளாண்மை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா டீப்பா பண்ணிட்டு இருக்கிறது 20 வருஷம் மட்டும். 2 சென்ட் இடம் இருந்தா வீடு மட்டும் தான் வைக்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். எப்படி விவசாயம் பண்ணலாம்? மாடி தோட்டம் வைக்கலாம். வீட்டு காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு 5 சாக்குப்பை அல்லனா 5 மண் தொட்டி இதை வச்சு என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆனாலும் சரி, கீரைகள் ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணணும். அப்படி உற்பத்தி பண்ணும் போது நம்ம பிள்ளைகளுக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கும், ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும்.
0: ஆரம்பத்துல நான் செயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தேன். அதுல சில அல்லல்களுக்கு உள்ளானதுனால இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அப்படி
1: ஆமா, இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. செயற்கை விவசாயம்னா நம்ம வந்து செயற்கையாக கிடைக்கக்கூடிய பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படிப்பட்ட உரங்களை போட்டுதான் நம்ம என்ன செய்யணும்னா விவசாயம் பண்ணியா ஆரம்பத்துல பண்ணிட்டு இருந்தோம். அது என்னன்னா நம்ம வந்து விலை கொடுத்து வெளியில போய் உரத்தை வாங்கிட்டு வர்றோம், அது ஒரு செலவு வருது. சீக்கிரமா அது டெவலப் ஆகுதானே நமக்கு உடம்புக்கு வந்து ஆரோக்கிய கேடு வருது. வீட்டிலே நம்ம இயற்கை உரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மளே அந்த விவசாயத்தை பண்ணா அந்த உரத்துக்குடைய செலவு மிச்சப்படுது. அது போக நமக்கு என்னன்னா பொருளுடைய தரம் நல்லா இருக்குது, நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. எல்லாமே பார்க்கும் போது நம்ம இயற்கை விவசாயம் தான் நல்லது.
0: சரி, இந்த மாதிரியான இயற்கை விவசாயம் பக்கம் போகணும் அப்படிங்கிற ஆர்வத்துக்கு என்ன காரணம், யாரு வழிகாட்டினாங்க?
1: வழிகாட்டினா எங்க அப்பா அம்மா எல்லாம் முன்னாடி இயற்கை விவசாயம் தான் செய்துட்டு இருந்தாங்க. வீட்டுல ஆடு மாடு இருந்துச்சு, எனக்கு முன் மாதிரி வந்து அப்பா அம்மா தான்.
0: இயற்கை விவசாயத்துக்கு நம்ம வெளியே உரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்மளே உருவாக்க முடியும் அப்படிங்கிறீங்கள, அது என்னென்ன மாதிரின்னு தெளிவுபடுத்தலாமா?
1: என்னன்னா இப்ப வந்து நான் ஆரம்பத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆடு மாடு இருந்துச்சு, வீட்டுல கோழிங்க இருந்துச்சு. இப்ப வந்து ஆடுதான் வளர்த்தனும், பசுதான் வளர்த்தனும் அப்படின்னு இல்ல, எல்லா பெண்களுமே வந்து வீட்டுல வந்து ஒரு கோழி வளர்த்தல. கோழி வந்து எனக்கு கூட நிறைய கோழி வச்சிருக்கேன். இயற்கை ஆட்டு நம்ம வீட்டுல வந்து முட்டை கிடைக்குது. இப்ப பசுவானாலும் சரி, உரத்துக்காக அந்த சாணியை நம்ம யூஸ் பண்ணாலும் பால் கிடைக்குது. அந்த பால்ல இருந்து தயிர் கிடைக்கும், தயிர்ல இருந்து நெய் கிடைக்கும். அந்த நெய்யை நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கே நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாரும் கேட்பாங்க கோழி வளர்த்தனா அந்த தீவனம் போடணுமே, அந்த தீவனத்துக்கு காசு வேணுமே கேட்பாங்க. இப்ப வந்து ஒரு 10 கோழி இருந்தா எப்படியாவது ஒரு 5 கோழியாவது முட்டை போடும். அந்த 5 கோழி நம்ம முட்டையை வித்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு எடுத்தாலும் சரி, அது ஒரு வருமானம் தான். அதுல 30 ரூபாய் எடுத்து நமக்கு கோழி தீவனம் வாங்கினா கூட அது நமக்கு 20 ரூபாய் மிச்சப்படுது. அப்போ இந்த 20 ரூபாய் நம்ம மிச்சம் படியதை தவிர நம்ம வந்து அந்த கோழி முட்டையை நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பிடும் போது அது ஒரு சத்தான உணவு. அந்த கோழியில இருந்து வர கழிவை எடுத்துதான் நம்ம என்ன செய்யலாம், விவசாயத்துக்கு உரம் தயாரிக்கலாம்.
0: சரி, அது இந்த சூட்டுத்தன்மை அப்படிங்கிறாங்களே
1: கோழியில வருகின்ற அந்த உரம் வந்து சூடுதான். அது என்ன பண்ணணும்னா கோழி உரத்தை வாரும் போது சாம்பலை போடணும். சாம்பலை போட்டு அந்த அள்ளி வாரி எடுத்து காய போடணும். ஒரேடியா கொண்டு போய் நம்ம என்ன செய்யப்படாது, போடப்படாது.
0: அது ஒரு முக்கிய நுட்பம்.
1: ஆமா, அதை வந்து அப்படியே நம்ம ஒரு இடத்துல ஒரு 4 நாள் 5 நாள் காய போட்டோம்னா திருப்பி அதை எடுத்து நம்ம ஒரு மண் தொட்டியிலயோ அல்லனா ஒரு சாக்கு பையிலோ எதுலையாவது வச்சு என்ன செய்யணும்னா கொஞ்சம் கேலே தள்ளி, சாக்கு பைய விட மண் தொட்டியில வச்சாலும் சரி, ஒரு மூலையில கூட்டி போட்டாலும் சரி, அந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், மண் புழு வரும், அதுல வந்து இயற்கை இலை தலைகளை போடணும். அப்ப அப்படி வரும்போது நம்ம அது வந்து சூடும் இருக்காது, இயற்கையான ஒரு மண் புழு உரம் அதுல இருந்து கிடைக்கும். உரத்தை தான் நம்ம போடணுமே தவிர டைரக்ட் வந்து கோழி எருவா வந்து நம்ம போட விடாது. எக்காரணம் கொண்டு அந்த தப்பு நம்ம செய்யக்கூடாது. ஆனா இந்த கோழி எருவா நீங்க போடுறதா இருந்தா என்ன செய்யணும், நீங்க சாயங்காலம் தனுப்பா இருக்கும் அந்த டைம்ல போட்டீங்கன்னா தண்ணி விடுவோம். அப்ப நைட்டு ஒரு 12 மணி நேரம் வந்து அங்க ஈரப்பதம் கிடைக்கும், அங்க சூடு தணிஞ்சிடும், அதனால செடிக்கு எந்த பாதிப்பும் வராது.
0: சரி, கீரைகள் அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான கீரைகள், எந்த கீரை காசு அள்ளி எடுக்க வாய்ப்பு இருக்கு?
1: இப்ப கீரைகளை பொறுத்தவரையில நிறைய கீரை இருக்குது.
0: என்னெல்லாம்?
1: சோப்பு கீரை, பச்சை கீரை, மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, பசலைக்கீரை, குப்பை மீன் கீரை, குப்பை கீரை, முள்ளு கீரை, முருங்கைக்கீரை, முள்ளு முறுக்கு கீரை, கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இப்படி பல கீரைகள் இருக்கு. அகத்தி கீரை இருக்கு.
0: அன்னைக்கு கெட்டுக்கு 2 ரூபா அப்படிங்கிற நிலை இருந்த நிலையில மொய்ப்பு கூடுதலா இருந்தது. இன்னைக்கு 10 ரூபா ஆக்கியிருக்கேன் சார் கெட்டுக்கு, ஆனாலும் கூட என்னால கொடுக்க முடியல, இன்னும் தேவை அதிகமாயிருக்கு, அதனால எல்லாருமே ஈடுபாடு காட்டலாம் இந்த கீரையில அப்படின்னு எதை சொல்றீங்க?
1: சோப்பு கீரையில, மணத்தக்காளி கீரையிலயே என்ன செய்யாங்கன்னா ஆட்கள் விரும்பியாங்க, பொன்னாங்கண்ணி கீரையிலே ஆட்கள் விரும்பியாங்க. கரிசலங்கண்ணி 2 இருக்கு, கரிசலங்கண்ணி வெள்ளையும் மஞ்சளும் அப்படி 2 இருக்கு. அந்த கரிசலங்கண்ணி கீரையை பொறுத்தவரையில நம்ம வந்து தலைமுடி கருப்பு ஆகியதுக்கும் அடுத்து கண் குளிர்ச்சி ஆகியதுக்கும் இப்ப வந்து நல்ல ஹீட்டா இருக்கு. இந்த உடல் சூடை நம்ம குறைச்சோம்னா நோய் வந்து குறையும். அப்ப உடல் சூடு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம்னா இந்த கீரைகளை நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கணும்.
0: நிலம் வந்து கட்டாந்தரையா இருக்கு, கீரை போட்டா வராது, கீரை வந்து ஒரு மெதுவான பயிர், நான் அந்த இடத்துல கீரை சாகுபடி செய்யணும், அதுக்கு நான் முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கையை கையாளணும்?
1: நல்லா கட்டாந்தரையா கிளையல் போடுறதுக்கு கிளையல் ஆள் வர மாட்டாங்க. இப்ப ஒரு நாள் ஒரு கிளையல் போடணும்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுக்கணும், அது நம்மளால முடியாது.

0: அது என்ன செய்யணும், ஈஸியான வழி என்னன்னா, சாயங்காலம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாய்ச்சி விட்டா போதும். திருப்பி நீங்க என்ன செய்யணும்னா, அதுல கொஞ்சம் இலை தழைகளா போட்டு விட்டணும். திருப்பி என்ன செய்யணும், கொஞ்சம் ஆட்டு உரமோ சாணி உரமோ ஏதோ இருந்தா அதுல போட்டு விட்டா போதும். திருப்பி என்ன செய்யணும்னா, தண்ணி அப்படி வாரத்துக்கு இப்படியே பண்ணிட்டு வந்த ஆட்டோமேட்டிக்கலாட்டி அந்த இடம் வந்து நல்லா குளிராகும். திருப்பி நீங்க மண் வட்டி வச்சு நம்மளே கிளையில் போடும் போது ஈஸியா மண்
1: மேலமையா சொல்றீங்க. கட்டாந்தரையா இருக்க காசு உருவாக்க முடியுமா அப்படின்னு ஐயப்பட தேவையில்லை.
0: யாரும் ஃபாலோ பண்ணியதில்ல, எல்லாரும்
1: கேட்டிருக்காங்களா யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படிலாம் இருக்கு மண் வாக்கு?
0: ஆமா கேட்டிருக்காங்க. அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து பொலபொலப்பான மண்ணா இருக்கும். அந்த பொலபொலப்பு மண்ல வந்து புறபுறன் இருக்குன்னு சொல்லி என்ன புட்டுக்கு மாவு வரும் போது மேல புறபுறன் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துல வந்து நமக்கு எங்களுக்கு வைக்க முடியல, இதுல கீரை நட முடியல, தண்டு சின்னதா இருக்கும் குழஞ்சு உள்ளது அப்படின்னு சொல்லியாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் செம்மண்ணு கொஞ்சம் மணல் கொஞ்சம் இயற்கை உரங்களை எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டாகும்.
1: விதை தெருவில் என்ன கவனம்,
0: நம்மளே விதை உற்பத்தி
1: பண்ணணும். ஆரம்பிக்கணுமா?
0: முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையாவது கொஞ்சத்தை வாங்கணும். வாங்கி அதை என்ன செய்யணும்னா, நம்ம விதை விதைக்க கூடிய நேரம் வந்து சாயங்காலம் இல்லாம காலையிலேயாட்டு நம்ம அதை விதைக்கணும்.
1: ஏன்னா
0: சாயங்காலம் நம்ம விதைச்சோம்னா நைட்டோட நைட்டு எறும்பு ஏதாவது எடுத்துட்டு போவோம். அப்ப நமக்கு வந்து என்ன செய்யாது
1: தெரியாது.
0: காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்த நல்லா களையல் விட்டு விதைய விதைச்சு விட்டோம்னா நம்ம தண்ணி எல்லாம் தெளிச்சிருவோம். அப்போ 4 சைடும் எறும்பு வருதா கோழிதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதான்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணும் போது நமக்கு சரி எறும்பு வருதுன்னா என்ன செய்வோம், கொஞ்சம் சீனி அதுக்கு பக்கத்துல போட்டா அதை எடுத்துட்டு போவோம். கொஞ்சம் பொடி அரிசியை போட்டா
1: அதை கையாளணும்.
0: இல்லன்னா என்ன செய்யணும், 4 சைடு வந்து வியாபம் முன்னாக்க கொஞ்சம் போட்டு விட்டா போதும். எக்காரணம் கொண்டு எறும்பு பொடியை வந்து என்ன செய்யக்கூடாது,
1: உங்க அனுபவத்தின் வெளிப்பாடு.
0: ஆமா, அந்த விதை விதைச்சிருக்க இடத்துல வந்து இலை தலைகளை போட்டு மூடி போடணும். அதுவும் நம்ம நல்லா ஹீட்டான இடத்துல வந்து போட்டோம்னா அது வந்து முளைக்காது. அடுத்து முளைச்சு வரும்போது தண்ணி தெளிக்கும் போது கூட தண்ணி குமுக்குன்னு விடப்படாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும். பொதுவே வந்து எந்த செடி ஆனாலும் சரி காலையிலயும் சாயங்காலமும் தான் தண்ணி விடணும், மத்தியானம் விடக்கூடாது. ஆனா சூடுல நிக்கும் போது தண்ணியை கொண்டு விடும் போது அது செடி வாடிக்கிறோம்.
1: சரி,
0: காலையிலயும் சாயங்காலம்.
1: சரி, விதை தேர்வு அப்படிங்கும் போது நம்ம சாதா கீரைகளை பறிச்சு விற்பனை பண்றோம், இதுக்குன்னு ஒதுக்கி விடணுமா?
0: ஆமா, என்னன்னா இப்ப வந்து ஒரு நாட்டு கீரை சிவப்பு தண்டு கீரைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த தண்டு கீரை வந்து முதல்லயே இந்த கீரை நான் வந்து விதைக்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடணும். ஏன்னா அது இப்படி வந்து நேரன்னு வளரணும், இப்படி கவுர அடிச்சு வந்துன்னா இந்த கவுரை ஃபர்ஸ்டே கிள்ளி விடணும். ஏன்னா தண்டு கீரை வந்து சோப்பா நீளமா வளர்ந்தான் நமக்கு வருமானம். கட்டையா இருந்து சின்னதா வந்துட்டு உள்ளாட்டு வந்துன்னா வருமானம் இருக்காது, ஆட்கள் வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த கவுர்ல வாரது வந்து சீக்கிரமா வந்து விளைஞ்சிரும். அப்படி விளையும் போது அதுல இருந்து வர விதை வந்து சின்னதா தான் இருக்கும். அந்த தாய் தண்டு வந்து நல்ல தண்டா பொல பொலப்பா நைஸா இருக்கும், தண்ணி சத்து அதிகமா இருக்கும் அதுல. அந்த அதுல இருந்து வார விதையை தான் நம்ம எடுக்கணும்.
2: என்ன மச்சான், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பணவிளை பி தங்கலீலா அவங்க ஏம்புட்டு அருமையா சொன்னாங்க. இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
3: ஆமா, அருமையான பல தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்க. இயற்கை உரங்களை பயன்படுத்தி தரமான கீரைகள் எல்லாம் பயிரிட்டு வராங்க. இயற்கை எரு தயாரிக்கிற முறையையும் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. நாமளே பயிர் செஞ்சது அதுவும் இயற்கை எரு போட்டு அப்படின்னு சொல்லும் போது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட திருப்தி கிடைக்குது.
2: மச்சான், நாம விவரங்களை தான் கேட்டிருக்கோம், நாம இன்னும் தோட்டம் போடல மச்சான்.
3: நெசந்தான் நெசந்தான் செல்வி, இவங்க பேச்சு அப்படி ஆணித்தரமா இருந்துச்சுன்னா பாரு, அதான் தோட்டம் போட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கவலைப்படாத மச்சான், உனக்கு தோட்டம் போட எல்லா ஏற்பாடையும் கூடிய சீக்கிரமே செஞ்சு தரேன், ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு ரெடி ஆகும்.
2: மச்சான்னா மச்சான் தான். நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணி அமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் கூறினார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள் தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளையோரின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை மாநிலத்தில் ஆளும் தாவிக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், மாநில அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பாதுகாப்பு துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளின் பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி

0: இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும் கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனு பாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதளப் பதிவில், மன உறுதியோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பங்கேற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நேர்களே, நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில 70 மற்றும் 80களில் வெளியான தமிழ் திரைப்பட பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். உள்ளூர் நேயர்கள் 9344-9001018 இந்த எண்ணிலையும், வெளியூர் நேயர்கள் 9342-9001018 இந்த எண்ணிலையும், புதிய நேயர்கள் 8300-0019-1018 இந்த எண்ணிலையும் அழைச்சி உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக உங்கள் விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல்களின் விவரங்களை வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ய வேண்டிய எண் 8300-0019-1018.

0: அழகான இரவோட அழகான இசையும் சேரும்போது அது ஒரு தனி சுகம்னே சொல்லலாம். ஓகே, நிகழ்ச்சியில முதல் காலர் நம்ம கூட பேச ரெடியா இருக்காரு, யார் எங்கிறதுன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறகின்ற வேலை,
0: ஓகே,
1: நிலா மகளும் விழித்திற்கும் நிசத்துமா இரவில்,
0: சரி,
1: உங்களோடு கலந்து கொள்வது கோவை நரசிபுரம் என் கே கந்தசாமி. வணக்கம் சார்.
0: என் கே கந்தசாமி, இனிய இரவு வணக்கம். உங்களுக்கு எப்படி இருக்கீங்க
1: சார்? ஜோர தோட்டத்துல நல்லா நிலா வச்சுல,
0: ஓகே,
1: உட்காந்து கட்டல உட்காந்து நான் ரெடியா கேட்டுக்கோங்க பாட்டுல.
0: ஓகே, ஜோரான ஒரு பாட்டு கேளுங்க, கொடுத்துடலாம்.
1: ஜோரா அவர் இளையராஜா பாட்டு பாட்டுங்க. ஆண் பாவத்துல காதல் கசக்கு ஐயா மனந்தான் அடிக்கும், அருமையான படம் சார். இது பாண்டியராஜன் நடிச்சா இருங்க, அந்த காலத்துல நான் பார்த்த படம் ரிலீஸ் ஆனோட இந்த பாட்டு. வாழ்க்கையில காதல்ங்கிறதே நம் பெற்றோர் தாய் அனுசரிச்சுக்க முடியும். நம்ம இளைஞர் வயசு இருக்கு, இளைஞர்னால
0: பாடல் ரெடியா இருக்கு, கேளுங்க.
1: தேங்க்யூ.

0: ஓகே, நிகழ்ச்சியில முதல் நேயருக்காக ஆண் பாவம் திரைப்படத்துல இருந்து சூப்பரான அந்த பாடல் கேட்டோம் இளையராஜாவோட இசையில. ஓகே, அடுத்த காலர் கூட நம்ம பேசலாம். வணக்கம்.
1: சக்கரக்கட்டி வாய்ஸோட அழகான பண்பலை தொழுந்து வாங்கும் அன்பு சகோதரருக்கு அழகான மாலை வணக்கங்களுடன் ராஜு, ஊட்டி சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. சக்கரக்கட்டி வாய்ஸோடயா?
1: ஆமா, சக்கரக்கட்டி வாய்ஸ். அது எல்லாமே எல்லாத்துலயுமே அவங்க வாய்ஸ் ரொம்ப கும்முன்னு இருக்குது.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க ராஜு?
1: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: எல்லாம் நலமா இருக்குங்க. ஓகே,
1: வந்த நேரம் மழை இல்ல பாருங்க.
0: ஆமா, ஓகே, கிளைமேட் ரொம்ப பிளசன்ட் இல்லையே இன்னைக்கு நம்ம ஊட்டியில?
1: ஆமாமா, இன்னைக்கு நல்லா இருக்கு, கிளைமேட் நல்லா இருக்கு, பரவாயில்ல. இந்த ஒரு வாரமா நல்ல மழை.
0: ஆமா,
1: அதனால சந்தோஷம், ஹாப்பி.
0: சந்தோஷத்தோட ஒரு பாடல் கேட்டுருங்க, கொடுத்துடலாம்.
1: அதனால வந்து எஃப்எம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும் மார்ஜிஸ் குடும்பத்தாருக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்ந்து நினைத்தாலே இணைத்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வண்ண வண்ண பூக்கள் இருந்து ஒரு இளநெஞ்சத்தை காலத்தில் அளித்தாருங்கள். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி சார்.
0: ஓகே, வண்ண வண்ண பூக்கள் பூக்க ரெடியா இருக்கு, அழைத்ததுக்கு நன்றி.

0: அழுக்கில குழுக்குல இவளுக்கு இன சொல்ல எவதான்.
1: தேவாவின் இசையில் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. தேவாலாட்டி சுதாகரன், அம்பிகா, கீர்த்திகா, தனிதா மற்றும் சுமித்ரன் அவர்களின் விருப்ப பாடலாக. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இனி இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: காந்தில இருந்து சாந்தா பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லமா இருக்க சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க சார். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சார்?
1: அனைவரும் நலம்.
2: ஓகே சார், தேங்க்யூ சார்.
1: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் இன்னைக்கு?
2: படம் வந்து பசும்பன் சார்.
1: ஓகே, பாடல்.
2: பாடல் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. அந்த பாடல் போடுங்க சார்.
1: ஓகே, வித்யாசாகரோட சில பாடல் வந்துட்டே இருக்கு. அழைத்ததுக்கு நன்றி.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.

0: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். ஓகே, அடுத்த காலர் கூட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பரின் பலரே, தங்கள் நலம் காணா?
0: நலமா இருக்க. யார் எங்க இருந்துங்க?
1: அழகிய நதியாக அசைந்தாடி நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சியாக விழுந்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கும் சதீஷ் சார் அவர்களுக்கு அன்பு வணக்கத்துடன். ஒரு அழகான ஒரு ஜீவன், ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன்.
0: ஓகே, எம்பியில ஃபர்ஸ்ட் மியூசிக் தான் இல்லையா? மியூசிக் ப்ளே ரவிச்சந்திரன் எடுத்துக்கலாம் இல்லையா?
1: மகிழ்ச்சி. இந்த
0: ஓகே சொல்லு, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இந்த ஜீவனுக்காக ஒரு பாடலை தாருங்கள். ஒரு ஜீவன் தான் பாடுது.
0: ஓகே, எந்த படத்துல
1: இந்த பாடல்? நான் அடிமை இல்லை என்கிற படத்தில் உண்டு, ஆனால் இசைக்கு நான் அடிமை.
0: அதைத்தான் நானும் சொல்ல, இந்த பாட்டுக்கு அப்ப நீங்க அடிமை இல்லையா?
1: நிச்சயமாக, நிச்சயமாக.
0: உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கங்க. அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நலமா இருக்கங்க. என்ன ட்ரெயின் பிடிக்கிற அவசரத்துல இருக்கீங்க போலயே?
1: இல்ல இல்லைங்க, புதுசா பேசணும்.
0: சரி சரி, தயக்கமே வேண்டாம், ஜாலியா பேச சொல்லுங்க. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மௌனராகத்திலிருந்து சின்ன சின்ன வண்ண குயில்.
0: ஓகே, உங்க விருப்ப பாடல் இளையராஜோட இசையில வந்துட்டே இருக்கு. அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
1: மாவட்டம் ஊத்துப்புலி வட்டம், முருகேஷ் பேசுறேங்க.
0: முருகேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா

நேரம் 9:30. நேயர்கள் திரைகாணம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: அரசு முத்து முத்தம் போடவா வரட்டம் முத்தம் புதுசு.
1: மறுபடியும் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும்.

0: இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: திரைக்காலத்தின் நிறைவாக கலைஞன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3°C, குறைந்த அளவு 27.2°C, காற்றில் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.2°C, குறைந்த அளவு 26.9°C, காற்றில் ஈரப்பதம் 79%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 36-37°C ஒட்டியும், குறைந்த அளவு 26-27°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நேர்களே, நாளை மாலை 4:10 மணிக்கு 100.1 FM கோல்டு அலைவரிசையில் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் 2026 செப்டம்பர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கவியலின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மத்தியில் 720 KHz. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர் ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு, உலகை சுத்தம் செய்யும் தினம் சிற்றுரை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8:00 to 8:30 திரைகானம், 9 இசைப்பெட்டகம் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சீர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். காலை 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு, எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 கனிந்த வாழ்வு. வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். பிற்பகல் 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி. கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாருதம், கண்டச்சாப்பு தாளம் 3வது பகுதி, ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி, மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 4 நாயக்க மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். 5 குட்டிஸ் நேரம். இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்குபவர் பி எஸ் சச்சிதானந்த். சங்கீதம் சந்தோஷம் விஸ்ருதா கே ஐயர் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா. அறநூல்கள் பற்றிய உரை வழங்குபவர் காருண்யன் சரவணன். 5:30 கிராமிய தென்றல். கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கொத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 திரைகாணம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப பவின்குமார் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள் இடம்பெறும். 8:05, 9:15 திரைகாணம், 9:30 அகில பாரத நாடகம். மகரிஷி ததிச்சி ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹெச் வினோத்குமார் அவர்கள். தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். 10 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா. பி டி வேங்கச்சந்திர கோபால் குழுவினரின் நாகஸ்வர இசை இடம்பெறும். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youths in various government organizations at the 20th Rozgar Mela through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi emphasized the pivotal role of youth in building a developed and self-reliant India. He said that in recent years, the central government has consistently focused on equipping the youth with the skills and opportunities needed to prepare for the future.
2: मैं आप सभी युवा साथियों को और आपके परिवारजनों को बहुत-बहुत बधाई देता हूं। आज आप सभी एक ऐसे समय में भारत सरकार से जुड़े हैं जब देश एक बहुत बड़े लक्ष्य की ओर आगे बढ़ रहा है और ये लक्ष्य है 2047 तक विकसित भारत बनाने का।
1: Prime Minister Modi said the government is also working to rapidly expand employment opportunities in the private sector. He said, with this objective, the Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana has been launched with an outlay of around 1 lakh crore rupees. The scheme is expected to enable nearly 2 crore young people to enter the workforce for the first time. The Ministry of Rural Development will begin training nearly 34,000 rural youth under Deen Dayal Upadhyay Grameen Kaushalya Yojana 2.0 across most state and union territories from next month. Preparedness for the commencement of training batches was reviewed with 14 states and UTs including Bihar, Madhya Pradesh, Rajasthan, West Bengal, Himachal Pradesh and Tamil Nadu in the first phase. The ministry said over 3,57,000 rural youth will be trained by the 31st of December next year. Indian Railways has approved provision of Kavach version 4.0 on 607.7 route kilometers of the Lucknow division of Northeastern Railway. The cost of the project is over 250 crore rupees. The Railways Ministry said that the approved project will extend Kavach 4.0 coverage across the identified balance sections of the division, strengthening the safety infrastructure available for train operations. Railways has approved 133 crore rupees for the construction of a four-lane road overbridge ROB on Udhna-Ukai-Songarh section of Western Railway. Nepalese Finance Minister Dr. Swarnim Wagle has stated that India and Nepal have an opportunity to renew their partnership by building on the strong ties that already exist. Dr. Wagle said this while addressing an international seminar on reimagining India-Nepal relations in an emerging global order organized by the Research and Information System for Developing Countries in New Delhi today. India today dispatched a fresh tranche of 11 tons of relief material to Nepal, including medicines, forensic supplies, tents, hygiene kits, sleeping bags and other essential supplies. The External Affairs Ministry said that the relief material has been handed over to the Nepalese side. This was the 9th Indian Air Force plane carrying relief material to support Nepal's recovery. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed condolences over the deaths in a road mishap in Madhya Pradesh's Agar Malwa district. The Prime Minister announced an ex gratia of 2 lakh rupees from the Prime Minister's National Relief Fund for the next of kin of each deceased. The injured would be given an amount of 50,000 rupees. 8 people, including 3 children, died after a car carrying devotees was swept away by a rain-swollen stream near Nalkheda. The Akhil Bharatiya Vidyarthi Parishad ABVP secured 3 major posts in the Delhi University Students' Union DUSU election. ABVP's Yash Dabas won the post of president while Ria Chhavri secured victory for secretary and Lakshraj Singh for joint secretary. Meanwhile, independent candidate Dipanshu Shaukeen emerged victorious for the position of vice president. The 20th Asian Games officially got underway today at Mizuho Park Athletic Stadium in Japan with Emperor Naruhito declaring the games open. India's 501-member contingent was led by double Olympic medalist Manu Bhakar and Kabaddi player Pavan Sehrawat during the athletes' parade. And that is the end of this news bulletin.
0: Neram.